5:42 தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஸ்ரீ மூகாம்பிகா சோஸ்திரம் கேட்கலாம். சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்து

0: கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
1: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும். குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
2: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
3: இதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
5: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருளி மாலை.
6: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
7: பண்ணாதீங்க தம்பிகளா,
6: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
7: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
6: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
7: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
6: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
7: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
6: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
7: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
6: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
7: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கையில் எப்போவுமே முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அந்த முன்னேறணுன்ற எண்ணத்தை சில பேர் தன்முனைப்பாகவே வச்சுருப்பாங்க, சில பேர் நமக்கு பக்கத்துலேருந்து யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும், உன்னால் முடியும், நீ பண்ணு, நீ முயற்சி செய் அப்படின்னு. ஆனால் எப்போவுமே நம்மளுடைய தன்முனைப்பு மட்டும்தான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அடுத்தவங்க கொடுக்குற உந்துதலோ ஊக்க சக்தியோ ஒரு 10% நமக்கு ஆறுதலை கொடுத்தாலும் மீதி 90% நம்மளுடைய உழைப்பு தான் அதில் இருக்கணும். ஸோ நமக்கு தொடர்ந்து உத்வேகப்படுத்துகிறவங்க நம்மகிட்டேருந்து விலகிட்டாலோ இல்லை அவங்க அதிலேருந்து பின்வாங்கிட்டாலோ அப்போ நம்மளுடைய வெற்றியை அதுதான் தீர்மானிக்குதுன்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட பழி போட முடியாது. அதனால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னா தன்முனைப்பும் சுயமுயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய முயற்சிகளிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருங்க. இந்த சிந்தனையோட இன்றைக்கி உங்களோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. பெங்களூரு ஏ.ஆர். ரமணியம்மாள் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:51. அருள்மணி மாலையில் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:09:45. அருள்மணி மாலையில் அடுத்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பி. சுசிலாவின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. மங்கள ரூபினி என தொடங்கும் பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:14. உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்பொழுது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் பொழுது. பாரதியாரின் இந்த சிந்தனையோடு அருள்மணி மாலையில் அடுத்த பாடலுக்குள் பயணம் செய்வோம். சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே.ஜே. யேசுதாஸின் குரலில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 6:20:58. அருள்மணி மாலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஆயர்பாடி மாளிகையில் என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசனின் வரிகளில், MS விஸ்வநாதனின் இசையில், SB பாலசுப்பிரமணியம் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 6:26. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜானகியின் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. ஆஞ்சநேயர்கள் பாடல் தொகுப்பிலிருந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 6:30. அருள்மணி மாலையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்று நாம் பேச நினைக்கும் கருத்துக்களை சிலர் உனக்கு என்ன தெரியும் என்று நம்மை தடுத்து விடுவார்கள். அதற்கு வருத்தப்பட வேண்டாம். காலத்தில் வட்டத்தை நம்புங்கள். அதுதான் நம் கருத்துக்களை கூறுகின்ற காலம் வரும்பொழுது ஓங்கி நிற்கும். உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன புரிஞ்சிச்சு, இப்போ நீங்கள் பேசுகிற அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட பதில் சொல்லாமல் அமைதியாக இருங்க. இந்த கால சக்கரம் திரும்பி வரும்பொழுது எதுக்கும் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்கக்கூடிய நேரம் வரும். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கிறிஸ்தவ பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஹேமா ஜான் இவங்களுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம்.

நேரம் 6:37. உள்ளே காயங்கள் 1000 இருந்தாலும் புன்னகையோடு போராடுபவன் நான். தனிமை என்னை தின்ன நினைத்தாலும் தன்னம்பிக்கையால் உயிர் பெறுவேன் நான். இழந்ததையெல்லாம் வெறும் கனவல்ல, இனி வருபவைதான் என் சாதனையின் சுவடுகள். விதி எழுதியதை என் மதியால் மாற்றிடுவேன், வென்று முடிப்பேன். இதுதான் என்னுடைய உறுதி. இந்த உறுதி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருந்தால் நிச்சயம் நீங்கள் படுகிற கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாம் உங்களை விட்டு தூர ஓடி போயிட்டு எல்லாவற்றையும் விதி மேலே பழி போடாமல் நாம் நம்மளுடைய முயற்சிகளில் ஈடுபடுவோம். மதி இருந்தால் விதியை கூட மாற்றலாம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக இஸ்லாமிய பாடல் தொகுப்பிலிருந்து கவிஞர் நாகூர் சலீம் வரிகளில் எஸ் எம் யூசுப் பாட வருகிறார். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, ஆனால் வெற்றி கிடைக்கக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு. பொறுமையாக காத்திருங்கள், கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு. திமிராக இருக்க நேர்மையானவர்களால் மட்டும்தான் முடியும். இந்த சிந்தனையோடு நாம் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கக்கூடிய பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகியினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2014ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் நாட்டின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார். 2026-27 நிதியாண்டில் முதலீட்டு செலவினங்களுக்காக 12 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் 61% விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முக்கியமான துறைமுகங்களில் சரக்குகள் கையாளும் திறன் 60% அதிகரித்துள்ளதாகவும் 36,429 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 52 கோடி சிறு வணிகர்களுக்கு பிணையில்லாமல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒற்றை ரயில் பாதையை இரட்டை வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்ற தமது கோரிக்கையை ஏற்றுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் மாநிலத்தின் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் ரயில் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதோடு மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னுரிமை அளித்து நிறைவேற்றி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தாவேக்கா ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு

0: எதிரான குற்றச்சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளே அரசின் தவறான கொள்கைகளை விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளதாக கூறினார். ஆட்சி பொறுப்பேற்ற 5 மாதங்களாகியும் தாவேக அரசு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின் கட்டணம் ஆகியவற்றை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த தவைக்க அதை நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதார வசதிகளை செய்து தர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினத்தில் இம்மாதம் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 4000க்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திருச்செந்தூர் கோட்டாட்சியர் திரு கௌதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 10,000க்கும் மேற்பட்ட மலர்த்தொட்டிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மலர் கண்காட்சி துவங்கியது. பால்சம், மேரிகோல்டு, பிக்கோனியா, சால்வியா உள்ளிட்ட 55 வகையான 10,000 மலர் தொட்டிகள் அலங்கார மேடைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். தொட்டிகளில் வெள்ளை, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு என பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் குடும்பத்துடன் பூங்காவிற்கு வந்து மலர் தோட்டிகளில் பூத்துக்குலுங்கும் மலர்களை மட்டுமின்றி கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்கியூ புல்வெளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இதனால் உதகையில் 2வது சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் சிங்கீதம் சீனிவாச ராவ் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 94. வயது, மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இயக்குநர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கதாசிரியர் என பன்முக வித்தகராக திகழ்ந்த சிங்கீதம் சீனிவாசராவ் தமிழில் ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் விர்ஜீனியாவில் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. திரிபுராவில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவானது. உலக புகழ்பெற்ற டார்ஜிலிங் மலை ரயில் பயணத்தை மேம்படுத்தும் வகையில் 146 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுக்மா ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக ரயில்வே பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பக்தர்கள் மாடுதாண்டும் பாரம்பரிய வழிபாடு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு பழனி

0: புறவழிச்சாலையில் கருப்பசாமி கோயில் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 120 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகமண்டலத்தில் நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகரில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில் இரட்டை ரயில்பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. இனி இன்றைய விவத் பாரதி நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு சிறிய முன்னோட்டத்தை தெரிந்து கொள்ளலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, தீண்டாமை எதிர்ப்பு வாரம், வனவிலங்கு வார விழா, உலக விண்வெளி வாரம், உலக விலங்குகள் தினம், திருப்பூர் குமரன் பிறந்த தினம், சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள், 8 மணிக்கு உங்கள் விருப்பம், நேயர்கள் கடிதம் வாயிலாக தங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு இன்புறும் நிகழ்ச்சி, 9 மணிக்கு கலக்கலரங்கம், நேயர்களோடு ஒரு கேம் ஷோ, 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுக்கள், குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு என்றும் இனியவை, 1950, 60, 70களில் வெளியான திரை இசை பாடல்களின் தொகுப்பு, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1980 மற்றும் 90களில் வெளியான திரைப்பட பாடல்களினுடைய தொகுப்பு, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் துவக்கம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு இன்புறும் நிகழ்ச்சி, 1:45 மாநில செய்திகள், 1:55 நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம், 3 மணிக்கு வர்ணஜாலம், 2000 to 2020 இடைப்பட்ட காலங்களில் வெளியான திரைப்பட பாடல்களுடைய தொகுப்பு, 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நேயர்களோடு ஒரு கேம் ஷோ, 5 மணிக்கு பூந்தென்றல், தலைப்பின் கீழ் நேயர்கள் பங்கு பெற்று பேசும் நிகழ்ச்சி, 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகாணம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நம்முடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்களோடு ஒரு தலைப்பின் கீழ் பேசக்கூடிய நிகழ்வு, 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 என் இனிய பொன்னிலாவே காலத்தை வென்று இனிமையான பாடல்கள், 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, நேயர்கள் முகநூல் வழியாகவும் புலனம் வழியாகவும் தங்கள் விருப்பமான பாடலை தேர்வு செய்து கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தில் நாம்

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53 மற்றொரு எண் 2838-98-71 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 7:45 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இந்த நாளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பல நினைவுகளை இருந்திருந்தாலும் வரலாற்றினுடைய பக்கங்களில் நாம் இன்றைக்கி திருப்பி பார்க்கும்பொழுது இன்றைக்கு திருப்பூர் குமரன் அவருடைய பிறந்த நாள். ஸோ அவருடைய பிறந்த நாள் பற்றிய கருத்துக்களை இன்றைய நாளுக்கான நிகழ்வை நாம் கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
1: இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த திருப்பூர் குமரன் பிறந்த நாள் இன்று. திருப்பூர் குமரன் 1904 அக்டோபர் 4 ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் ஒரு நெசவு குடும்பத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் குமாரசாமி. வறுமையின் காரணமாக 5 படிப்பை நிறுத்திவிட்டு திருப்பூரில் உள்ள பஞ்சு மண்டியில் எடை போடும் தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் நாட்டின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணிக்க முடிவு செய்தார். இளைஞர்களிடையே தேசப்பற்றை வளர்க்க திருப்பூரில் தேசபந்து இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி பல போராட்டங்கள்

முன்னின்று நடத்தினார். ஆங்கிலேய அரசு காந்தியடிகளை கைது செய்ததை எதிர்த்து 1932 ஜனவரி 10 திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய அமைதி பேரணி நடைபெற்றது. தேசபக்தி முழக்கங்களை எழுப்பியபடி தேசிய கொடியை ஏந்தி குமரன் அந்த பேரணியை வழிநடத்தினார். அப்போது பிரிட்டிஷ் காவல்துறை போராட்டக்காரர்கள் மீது மிக கொடூரமாக தடியடி நடத்தியது. குமரனின் மண்டை ஓடு உடைந்து ரத்தம் வழிய வழிய அவர் கீழே விழுந்தார். ஆனால் அந்த மயக்க நிலையிலும் தன் உயிரினும் மேலாக கருதிய தேசிய கொடியை தரையில் விழவிடாமல் தன் நெஞ்சோடு சேர்த்து இறுகி பிடித்துக் கொண்டார். கடுமையான காயங்களின் காரணமாக அடுத்த நாள் 1932 ஜனவரி 11 அன்று தனது 27 வயதில் அவர் வீர மரணம் அடைந்தார். அன்று முதல் அவர் கொடிகாத்த குமரன் என்று தமிழக மக்களால் அன்போடு

கொடிகாத்த குமரன் என்று தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார். திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்திய அரசு 2004 தபால் தலை வெளியிட்டது. மேலும் திருப்பூரில் அவருக்கு நினைவகம் மற்றும் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் இன்னுயிரை தந்த இந்த மாவீரனின் பிறந்த நாளில் அவரது தேசப்பற்றை நாமும் நெஞ்சில் ஏந்துவோம். ஜெய்ஹிந்த்.

திருப்பூர் குமரன் பற்றிய தகவல்களை நமக்கு எழுதி வழங்கியவர் சரவணன். நேரம் 7:05. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்று சுப்பிரமணிய சிவாவினுடைய பிறந்த நாள், அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கேட்கலாம்.

சுப்பிரமணிய சிவா. இவர் அக்டோபர் 4, 1884 வருடம் பிறந்தார். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர், இதழியல் ஆசிரியர், மேடை பேச்சாளர், ஆன்மீகம், அரசியல், இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் சுப்பிரமணிய சிவா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் 1884 அக்டோபர் 4 சிவம் என்றும் சிவா என்றும் அழைக்கப்பட்டவர் சுப்பிரமணிய சிவா. தந்தை ராஜம் ஐயர், தாயார் நாகம்மாள், பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் சுப்பராயன். 1903 ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் இவரது பெயருடன் சிவம் என்ற பெயரையும் சேர்த்ததால் சுப்பிரமணிய சிவா என்று அழைக்கப்பட்டார். இவருடன் ஞானாம்பாள், தைலாம்பாள் என்ற இரண்டு சகோதரிகளும் வைத்தியநாதன் என்ற ஒரு சகோதரரும் இருந்தார். 1893 திண்ணைப்பள்ளியில் படித்தார் சுப்பிரமணிய சிவா. பின்பு தனது 9வது வயதில் காட்டுச்செட்டி மண்டபத்தில் ஆரம்ப கல்வி கற்றார். பின் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பணியாற்றிய மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்தார். இவரது 12வது வயது வரை மதுரையிலேயே படித்தார். வறுமை காரணமாக திருவனந்தபுரம் சென்று அங்கு இலவசமாக உணவு படைக்கும் ஓட்டுப்புறையில் உணவருந்திக் கொண்டே மேற்படிப்பை தொடர்ந்தார் சுப்பிரமணிய சிவா. மேலும் கோவை புனித மைக்கேல்ஸ் கல்லூரியில் ஓராண்டு படித்தார். மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். 1899 மீனாட்சி அம்மை என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சுப்பிரமணிய சிவா. பின்பு 1902 திருவனந்தபுரத்தில் சதானந்த சுவாமிகள் என்ற ராஜயோகியை சந்தித்தார். அவரிடம் சில காலம் ராஜயோகம் பயின்றார். நாட்டின் பல பிரிவினைகளுக்கு சுதேச உணர்வு மேலோங்கியது. எங்கும் வந்தே மாதரம் என முழக்கங்கள் எழுப்பினார். சிவா அவர்கள் திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபாலன சமாஜ்யம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். இளைஞர்களை கூட்டுவித்து சொற்பொழிவு நிகழ்த்தி தேசபக்தி ஊட்டும் பணியில் ஈடுபட்டார். தேசபக்தி பாடல்கள் போன்றவற்றை இளைஞர்களுக்கு எடுத்து உரைத்தார். அரசாட்சிக்கு எதிராக இவரின் செயல்பாடுகள் அமைந்ததால் இவர் திருவனந்தபுரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார். பிறகு சில காலம் கால்நடையாகவே ஊர் ஊராக சென்று தேசபக்தி பிரச்சாரம் செய்தார். தூத்துக்குடிக்கு வந்தபொழுது தூத்துக்குடியில் வழக்கறிஞராக இருந்த ஒட்டப்பிடாரம் சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். அக்காலத்தில் சிதம்பரனாருடன் சுப்பிரமணிய சிவா உளமார்ந்து நட்பு ஏற்பட்டு இவர்களின் சுதேச உணர்வுதான் சுதேச கீதங்களால் இவர்களின் நண்பரான பாரதியாரின் தூண்டிவிட்டார். 1908 சிதம்பரனாரும் சிவாவும் இணைந்து நெல்லை சீமையில் சுற்றுப்பயணம் செய்து தேசிய பரப்புரைகள் பல செய்தனர். மார்ச் 12 1908 சிவா கைது செய்யப்பட்டார். பின்பு நவம்பர் 2 விடுதலை செய்யப்பட்டார். சென்னையில் குடியேறிய பிறகு எழுத்து தொழிலை கொண்டு ஞானபானு என்ற மாத இதழை துவங்கினார். 1916 பிரபஞ்ச மித்ரன் என்ற வார இதழை ஆரம்பித்து சில காலம் நடத்தி வந்தார். இதில் நாரதர் என்ற புனை பெயரில் கட்டுரைகளை எழுதி வந்தார். எழுத்துலையின் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். சுமார் 20க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் எழுதி வெளியிட்டார். இவரது நூல்களான மோட்சம் சாதனை ரகசியம், ஸ்ரீ சுவாமி விவேகானந்த ஆத்ம ஞான ரகசியம், அருள்மொழி

கதைகள், தேவானந்த ரகசியம், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வைபவம், சச்சிதானந்தம் சிவம், பகவத்கீதா சங்கீலம், சங்கார விஜயம், ராமானுஜ விஜயம், சிவாஜி நாடகம், தேசிங்க ராஜா நாடகம், நளினி சுந்தரி நாகரிகத்தின் தடபுடல் கதை போன்றவை இவரது படைப்புகளாகும். சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டோம்.

0: சுப்பிரமணிய சிவா பற்றிய குறிப்புகளை நமக்கு எழுதி வழங்கியவர் ஆர்ஜே கஜராஜன். நேரம் 7:09. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை மற்றும் திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: அப்பாவோட சேமிப்பு, அவரோட அறிவுரை,
3: எப்போதுமே நம்ம பத்தி கவலைப்படுறது.
4: எப்படியும் அவரோட ஒரு சேமிப்பு பேங்க்லயும் இருக்கு.
2: ஆனா கிளைம் பண்றது கஷ்டமா?
3: இப்போ இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. பேங்க் வெப்சைட் அல்லது பிரான்ச்சுக்கு போய் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுங்க. 15 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் கிடைச்சிடும். நாமினேஷன் செஞ்சிருந்தா கிளைம் செட்டில்மெண்ட் சுலபமாயிடும்.
5: RBI சொல்கிறது,
3: விவரமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள்.

0: ஹாய் உஷா, என்ன ஒரே யோசனையா இருக்க?
1: என்னவா? ஒண்ணும் இல்ல நிஷா. நம்மள தவிர இந்த உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. காட்டுல ஓடுற மான்ல இருந்து மரத்துல பறக்கிற சின்ன பறவை வரைக்கும்.
2: அவங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளும் இல்ல, இந்த உலகமும் இல்ல.
1: சரிதான் ஆஷா, காடு இருந்தா தான் மழை, மழை இருந்தா தான் வாழ்க்கையே.
0: அப்போ காடுகளையும் காட்டு உயிர்களையும் பாதுகாக்கிறது அவங்களுக்காக மட்டும் இல்ல, நமக்காகவும் தான்.
3: வனங்களை காப்போம், வன உயிர்களை காப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.

0: நடப்பு வாரமான இந்த வாரத்தில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி யாது எனில், இந்திய அரசியல் அமைப்பின் பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகள் ஆகிய நான் நமது அரசியல் அமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்று எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அரசியல் அமைப்பின் அடிப்படை கருத்திற்கு இணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் விளங்குவேன் என்பதையும் நான் உணர்வேன். இந்திய அரசியல் அமைப்பின் பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன் என்று நாம் அனைவரும் உறுதியேற்போம். தீண்டாமையை அடியோடு விரட்டுவோம்.
1: தீண்டாமை ஒழிப்பு வார உறுதிமொழி நமக்காக வழங்கியவர் ஆர்ஜே சுதா.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன்களுக்காக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்களை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாற்றியமைத்துள்ளார். நிதிக்குழு தலைவராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பர்த்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் மக்களவை உறுப்பினர்கள் 21 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். வெளியுறவு குழுவிற்கு காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூரும், ரயில்வே நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு சுதீர் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு மக்களவை உறுப்பினர் டாக்டர் ககோலி கோஷும், வேளாண் துறைக்கான நாடாளுமன்ற குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சரண்ஜித் சிங் சன்னியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு குழுவுக்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராதாமோகன் சிங்கும், நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியை வெளியுறவு அமைச்சகம் நேற்று நேரில் அழைத்து தமது எதிர்ப்பை பதிவு செய்தது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச எல்லை அருகே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளையும் இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து 3 பேர் அந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றதாகவும், அவர்களை திரும்பிச் செல்லுமாறு எல்லை பாதுகாப்பு படையினர் பலமுறை எச்சரித்த போதும் அவர்கள் இந்திய எல்லைக்குள் வர முயன்றதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே அவர்களை தடுக்க எல்லை பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். எல்லைப்பகுதி ஊடுருவல், போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் பங்கு குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வேகமாக மாறிவரும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழல்

0: நிலைக்கு ஏற்ப ஒழுங்குமுறை விதிமுறைகளும் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், போட்டி மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதால் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் அதே நேரத்தில் ஆபத்துகளை கட்டுப்படுத்துவதில் சமநிலையான விதிமுறைகளுடன் ஒழுங்குமுறை அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்தும் பிரதமரின் திட்டம் இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 30,000 கோடி ரூபாயும், மாநில அரசுகள் 20,000 கோடி ரூபாயும், தொழில்துறை 10,000 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளன. தொழில்துறையினரின் பங்களிப்புடன் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய பாடத்திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 54% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியா ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டதாக தெரிவித்தார். இதன் அடுத்த கட்டமாக மனிதர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி பின்னர் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதே ககன்யான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் அதிக செயல்திறனை விட மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு இஸ்ரோ அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் திரு சிவன் கூறினார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு, கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சபரிமலை வரும் பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கக் கொள்ளை தொடர்பாக சிறப்பு விசாரணைக் குழு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் அதன் மீது கேரள மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு முரளிதரன் தெரிவித்தார். இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளாவதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய விமானி துணிச்சலாக செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரானின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க புதிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆதரவோடு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஈரான் வெற்றிகரமாக தடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் அரசுக்கு ஆதரவளித்து வரும் பல்வேறு நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா மற்றும் சாதா மீது ஏமன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்ததையடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் ராணுவம் அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று நிறைவடைகிறது. தொடக்க விழா நடைபெற்ற நகோயா நகரத்தில் உள்ள மிசூஹா பூங்கா

தடகள மைதானத்தில் நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நிறைவு நாள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற வீராங்கனை நீரு தந்தா ஏந்தி செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நம்ம வாழ்க்கையில சில உயிர்கள் நம்ம கூட பேசாது, நம்ம மொழி புரியாது, ஆனா நம்ம மேல அன்பு காட்டும். நம்ம வீட்டு வாசல்ல தினமும் வாழை ஆட்டிக்கிட்டு நிக்கிற ஒரு நாய் இருக்கலாம், நம்ம திருவிழா அமைதியா நடக்கிற ஒரு பூனையா இருக்கலாம், வானத்துல பறக்கிற ஒரு பறவை இருக்கலாம், காட்டுக்குள்ள வாழற ஒரு யானை, புலி, மான் இருக்கலாம். இந்த விலங்குகள் எல்லாமே நம்ம பூமியோட ஒரு முக்கியமான அங்கம். இப்ப ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது அக்டோபர் 4 வேர்ல்ட் அனிமல் டே, சர்வதேச விலங்குகள் தினம். விலங்குகளுக்கெல்லாம் ஒரு தினம் இருக்கா, எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கும். வேர்ல்டு அனிமல் டேக்கான முதல் முயற்சியை ஹெயின்ரிச் ஜிம்மர்மேன் என்ற ஜெர்மன் எழுத்தாளரும் விலங்குகள் நல ஆர்வலருமான இவர் தான் தொடங்கி வச்சாரு. 1925 மார்ச் 24 பெர்லின்ல முதல் வேர்ல்டு அனிமல் டே நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1929 அக்டோபர் 4 இந்த நாள் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1931 இத்தாலியினுடைய புளோரசன்ஸ் நகர்ல நடந்த இன்டர்நேஷனல் அனிமல் ப்ரொடெக்ஷன் காங்கிரஸ்ல அக்டோபர் 4 உலக அளவுல வேர்ல்டு அனிமல் டேவா கொண்டாடக்கூடிய முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சரி, இந்த நாள் எதுக்காக? விலங்குகளை நாம வெறுமனே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும் இந்த நாள் கிடையாது. விலங்குகளும் இந்த பூமியினுடைய ஈகோ சிஸ்டம்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்துவதற்காக தான். ஒரு ஈகோ சிஸ்டம் ஒரு பெரிய செயின் மாதிரி நினைச்சு பாருங்க. ஒரு இடத்துல தாவரங்கள், அதை சாப்பிடக்கூடிய பூச்சிகள், பறவைகள், தாவர உண்ணிகள், அதை சார்ந்திருக்கக்கூடிய வேட்டையாடும் விலங்குகள், இறுதியில எல்லாமே மீண்டும் மண்ணுக்கு இயற்கைக்கும் திரும்புது. இந்த செயின்ல ஒரு முக்கியமான உயிரினம் குறைஞ்சாலோ இல்ல அழிஞ்சாலோ அதனுடைய தாக்கம் அடுத்தடுத்து பல உயிரினங்களுக்கும் செல்லலாம். உதாரணத்துக்கு, சில விலங்குகள் விதைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் தாவரங்களை பரப்புவதற்கு உதவுது. சில உயிரினங்கள் பாலினேஷனுக்கு உதவுது. சில விலங்குகள் மற்ற உயிரினங்களுடைய எண்ணிக்கையை இயற்கையான அளவுல வச்சிருக்கிறதுக்கு உதவுது. சில உயிரினங்கள் மண்ணில நியூட்ரியன் சைக்கிளிங் நடக்க உதவுது. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட விலங்கு மட்டும் போயிடுச்சு, அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. இயற்கை ஒரு தனித்தனி உயிரினங்களுடைய கூட்டம் கிடையாது, ஒன்னோடு ஒண்ணு இணைந்த ஒரு மிகப்பெரிய வலை. ஒரு நூல் அருந்தா கூட அந்த வலையினுடைய சமநிலை பாதிக்கப்படும். இன்னைக்கு உலகம் எதிர்கொள்ளக்கூடிய பயோடைவர்சிட்டி கிரைசிஸ பார்த்தாலே இந்த விஷயம் இன்னும் முக்கியமா புரியும். அதனால வேர்ல்டு அனிமல் டேல விலங்குகளை நேசிப்போம் அப்படின்றதோட நிறுத்திடாம விலங்குகளுடைய ஹேபிடட்டை மதிப்போம், அவங்களுடைய வாழ்க்கைய தேவையில்லாம பாதிக்காம இருப்போம், வைல்ட் லைஃப பாதுகாப்போம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உயிர்களையும் மதிப்போம். ஏன்னா இந்த பூமி மனிதர்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட இடம் கிடையாது. நம்ம கூட வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் இந்த பூமியில ஒரு இடம் இருக்கு, ஒரு பங்கு இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த சமநிலை காக்கறதுதான் இந்த நாளுடைய நோக்கம். இந்த வேர்ல்டு அனிமல் டேல ஒரு உயிரை நேசிப்போம், ஒரு உயிரை காப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் சர்வதேச விலங்குகள் தின வாழ்த்துக்கள்.
1: சர்வதேச விலங்குகள் தினம் குறித்த செய்தியை நமக்கு எழுதி வழங்கியவர் RJ கௌதம்.

வாரத்தின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம். வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக் அக்டோபர் 4 முதல் 10 வரை. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 தேதி வரை உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 1999 ஆண்டு இந்த விண்வெளி வாரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த தேதிகள் மனித வரலாற்றில் மிக முக்கியமான இரண்டு நிகழ்வுகளை நினைவு கூறுகின்றன. முதல் நிகழ்வு 1957 ஆண்டு அக்டோபர் 4 நாள் மனிதனால் உருவாக்கப்பட்ட

செயற்கைக்கோளான ஸ்பூட்னிக் 1 விண்வெளியில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இரண்டாவது நிகழ்வு 1967 அக்டோபர் 10 விண்வெளி ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. இந்த ஒப்பந்தம் விண்வெளியை அமைதியான முறையில் ஆய்வு செய்வதற்கான விதிகளை வகுத்தது. இன்றும் விண்வெளி என்பது வெறும் விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி களம் மட்டுமல்ல, அது நம் அன்றாட வாழ்வோடு கலந்துவிட்டது. நாம் கையில் வைத்துள்ள மொபைல் போன் முதல் வானிலை முன் அறிவிப்பு வரை எல்லாவற்றிற்கும் விண்வெளி தொழில்நுட்பமே அடிப்படை. இத்தகைய விண்வெளி அறிவியலை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த வாரத்தின் முக்கிய நோக்கமாகும்.

0: உலக விண்வெளி வாரம் பற்றிய தகவல்களை நமக்காக வழங்கியவர் ஆர்ஜே உமா.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: வணக்கம் தமிழ்நாடு.
0: நேரம் 7:30 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு கேள்வி வந்து காத்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய விளையாட்டு போட்டியில் பதக்கப்பட்டியலில் 10வது இடம், 7வது இடம், 5வது இடம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கு 4வது இடத்தில் பதக்கப்பட்டியலில் இந்தியாவினுடைய பெயர் இருக்குது. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ போட்டியில் பங்கு பெறுறோம், வெற்றி பெற்றோம், இதை எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே நிகழ்ந்த பல சாதனைகளை முறியடித்து மறுபடியும் இந்திய அணி இன்னொரு மைல்கல்லை இந்த விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்குது. அப்படி எத்தனை சாதனைகளை இந்த ஆசிய ஒலிம்பிக் போட்டியில், ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்திய அணி வந்து நிகழ்த்தியிருக்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கான எஸ்எம்எஸ் கேள்வி. ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்திய அணி எத்தனை சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறது அப்படின்ற இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா, விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தில் என்னுடைய பதிவிற்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஜெய் பீம் படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. பிரதீப் குமாருடைய குரலில் இதோ அந்த பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
3: கலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்.

நேரம் 7:35 54 நொடியாகுது. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்துல இந்திய அணி இருந்திருந்தாலும் எத்தனை சாதனைகளை நாம் வந்து முறியடித்து மறுபடியும் புதிய புதிய சாதனைகள்லாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா நீங்கள் பதில்களை பதிவிடலாம்னு சொல்லியிருந்தேன். பிரபாகரன் பிரைசூடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நாகராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், புண்ணியம்மன்மேடு வன்னை கணேசன், ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, சைதை பாலா ஜெயச்சந்தர், பிரபாகரன், வளங்கைமான் ஆட்டோதுரை, மந்தவெளி விநாயகம், மீரா வெங்கட்ராமன், புரசிவாக்கம் சவுந்தரராஜன், பன்னீர் செல்வம், கலை துரைராஜன், சுந்தரப்பெருமாள் கோயில், ஆண்டிமடம் கார்த்திகேயன், மேலப்பேடு தயாளன், மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோணிராஜ், மயிலை பட்டாபி, நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், இவங்க எல்லாரும் நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறாங்க. பதக்கப்பட்டியலுடைய லிஸ்ட்டு நீங்கள் மறுபடியும் கொடுத்துட்ருக்கிறீங்க. அதாவது இதில் வந்து இத்தனை பதக்கங்களை வந்து வாங்கியிருக்குது. நான் பதக்கங்களையே நான் கேட்கல, எத்தனை சாதனைகளை முறியடித்து இப்போ புதிய சாதனைகளை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ பதில் தெரியும்னா நீங்கள் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்தின் வழியாக இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேரம் 7:40 33 நொடியாகுது. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில இந்தியா வாங்கிய பதக்கங்களுடைய பட்டியலை நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்ருக்கீங்க. 85 பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாங்க, 21 வெள்ளி, 27 வெள்ளி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதில் வந்துங்க புரசேவகத்துலேருந்து சவுந்தரராஜன், கார்த்திக் ஆண்டிமடம், கார்த்திகேயன் ரெட்டில்ஸ் இருந்து ஹயாத் பாஷா, இவங்க எல்லாரும் வந்து அந்த பதக்கப்பட்டியலை தான் கொடுத்துட்ருக்கீங்க. தங்கம் 21, வெள்ளி 27, வெண்கலம் 37 சொல்லி மொத்தம் 85 பதக்கங்களை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்டிருந்த கேள்வி, எத்தனை சாதனைகளை முறியடித்து புதிய சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அனிதாவோட குரலில், இளையராஜாவுடைய இசையில், மேகா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்துடலாம்.

நேரம் 7:45 ஆகுது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் வந்து சில கேள்விகளை கேட்டிருந்தோம். அதில் நிறைய நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டானிலிருந்து பதக்கப்பட்டியலுடைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ரெடியில்ஸ் இருந்த ஹயாத் பாஷா, முயற்சிக்கிறேன் ஆனால் கூகுள் ஆன் ஆகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணுங்கள் சார், இன்னும் 10 நிமிஷத்தில் நானே உங்களுக்கான பதிலை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து 4வது முறையாக சில்வர் இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டாள் தேவமணி ஆரணி பாப்பாம்பாடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன் பதக்கப்பட்டியலில் 4 இடம், கோல்டு வந்து 21 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹாக்கியில் வரலாற்று சாதனை, தடகளம், குத்துச்சண்டை, வில்வித்தை, ஆடவர் ஹாக்கி அப்படின்னு சொல்லி வலங்கை மண்டலேருந்து ஆட்டோ துறை சொல்லியிருக்காங்க. கோவனூர் கார்த்திக் பட்டியலில் சொல்லியிருக்கிறாங்க. பிடி உஷாவின் சாதனையை முறியடித்துள்ளார் வித்யா ராம்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவேல் கல்லாத்தூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய லிஸ்ட்டையே நமக்காக கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிளா மேடம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத இந்த பாடலுக்கு பிறகு நம்ம கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் 7ஆம் அறிவு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

வித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் 7:51 ஆகுது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய வரலாறுகளை காட்டிலும் இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழக அதாவது இந்திய அணி நிறைய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்றிருக்கிறாங்க. ஸோ இவங்க இதுவரைக்கும் செய்த சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எஸ், அதில் ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த போட்டிகளில் இந்திய அணி வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்குது. அதுவும் குறிப்பாக ஹாக்கியில் வெற்றி பெற்றுக்கிறாங்க. ஸோ இந்த போட்டியில் இவங்க வெற்றி பெற்றதன் மூலமாக என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கக்கூடிய 2028 வருஷம் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிக்கு நேரடியாக இந்திய அணி வந்து தகுதி பெற்றிருக்கிறது. இதில் குறிப்பாக ஒரே நேரத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரண்டு அணிகளுமே நேரடியாக தகுதி பெற்றிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை. பதக்கப்பட்டியலை பார்க்கும்பொழுது 19வது ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 107 பதக்கங்களை நாம் வந்து வெற்றி பெற்றிருந்தோம். அதோடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து குறைவு தான். ஆனாலும் பல சாதனைகள் இங்கே நடந்திருக்குது. அதாவது 42 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிடி உஷா ஓடி சாதனை படைச்சது தான் பெரிய விஷயமாக இருந்தது. அந்த ஒரு டைமிங், அந்த இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இவங்க ஓடி வெற்றி பெற்ற இந்த சாதனையை 42 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய தமிழகத்தை சார்ந்த, அதுவும் குறிப்பாக கோவை மாவட்டத்தை சார்ந்த வித்யா ராம்ராஜ் இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை நடந்திருக்குது. ஸோ சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் போதும், உங்கள் முயற்சி, உங்களுடைய விடாமுயற்சி நிச்சயமாக உங்களை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்றதுக்கு இந்த போட்டியாளருடைய வெற்றியெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்குது. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் என்னென்ன பதக்கங்கள் இருக்குது, என்னென்ன சாதனைகள் நாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக சாட்டை படத்திலிருந்து ரமேஷ் விநாயகம் குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. இணைந்திருங்கள்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: நேரம் 7:58 ஆகுது. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி நம்ம பயணம் செஞ்சு வந்திருக்கிறோம். எஸ், இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில 20th ஆசிய விளையாட்டுப் போட்டியில இந்திய அணியினுடைய சாதனைகளை பத்தி கேட்டிருந்தோம். இதுல ரெண்டு விஷயத்த நான் சொல்லிட்டேன். அதாவது பிடி உஷாவினுடைய சாதனையை முறியடிச்சு நம்மளுடைய வித்யா ராம்ராஜ் புதிய சாதனையை படைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வரலாற்றிலேயே ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த இரண்டு அணியும் ஒரே சமயத்துல வெற்றி பெற்று 44 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய இந்திய மகளிர் அணி வந்து இந்த ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்றுக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு பெரிய சிறப்பு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கக்கூடிய போட்டிக்கு நேரடியாக தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இதில் ரெண்டு போட்டிக்கு வந்து

0: நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஒன்று வந்து ஹாக்கி, இன்னொன்று வந்து கபடி. அது மட்டும் இல்லை, ராஜேஷ் யாதவ் இவர் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த சாதனையும் இப்போ வந்து நடந்திருக்குது. ஸோ மொத்தமாக சேர்த்து இப்படி நிறைய சாதனைகளோடு இந்திய அணி இன்றைக்கு அந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியிலிருந்து விடைபெற்று நம்முடைய தாயகத்தை திரும்பி வரப்போகிறாங்க. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் வெற்றி வாய்ப்பை தவற விட்ட வீரர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் இங்கிருந்தே தெரிவிச்சுப்போம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை எல்லாரும் பகிர்ந்து கொண்ட உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுகள் வந்து நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 102.3 பாட்டுக்கு இட்டான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான காலை பொழுது, அதுவும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலை பொழுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டு ரசிப்பதில் இருக்கிற சுகம் அலாதியானது இல்லையா? நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: பாடல்கள் கேட்பது என்பதே சுகமான விஷயம். அதுவும் நமக்கு விருப்பமான பாடல்களை எப்போதுமே நாம் சொல்கிறது தான், எப்படி வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா? இன்று கைகளுக்குள் உலகம் இருக்கிற காலகட்டத்தில் அஞ்சலட்டையில் எழுதி நம்முடைய பெயரும் நம் விரும்பிய பாடலும் வராதா என்கிற ஏக்கத்தோடு காத்திருக்கிற அந்த உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சி இந்த உங்கள் விருப்பத்தின் முதல் பாடல். யாருடைய விருப்பத்தில் இடம்பெற இருக்கிறது? ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபு, பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்வியா கௌசர், நாஃபிசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் ரேமச் ரோடு, பகதூர் பாய், ராஃபியா பாய், செய்யாறு வட்டம், சிறுங்கட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரநாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமணப்பாக்கம் காளிவீடு, ஏழுமலை புஷ்பா, மணியரசன், இவர்களது விருப்பத்திலான இந்த பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே ஆரம்பமாகிறது.
2: கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 잠시.
1: காலை நேரத்திற்கு ஒரு பெப்பியான பாடல் அப்படின்னே சொல்லணும் இல்லையா? பிரதர் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. இந்த பாடல் வந்து யார் பாடியிருக்காங்க இந்த பாடலை அப்படின்னு பார்த்தோம்னா, பால் தபா பாடியிருக்கிறார், இயற்றியும் இருக்கிறார். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் இடம்பெற்றது இந்த பாடல். சரி, நிலையத்தில் நேரம் 8:07.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், வில்லிவாக்கம் ராஜா, ராஜ்குமார், ராமமூர்த்தி, ஆறுமுகம், இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோமா? சூர்யா சாட்டர்டே இந்த திரைப்படத்திலிருந்து PVNS ரோஹித் பாடியிருக்க, மோகன்ராஜன் இயற்றியிருக்க, ஜாக்ஸ் பிஜாய் இசையமைத்திருக்கிறார்.

தொடரும் பாடல் மிஸ்டர் செலிபிரிட்டி திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. சின்மயி ஸ்ரீபதா பாடியிருக்க, சுரேஷ் ஜிதன் இயற்றியிருக்க, வினோத் எஜமான்யா இசையமைத்திருக்கும் இந்த பாடல் எங்களது விருப்பமாக வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்கள்? மாதவரம், திருவள்ளுவர் தெரு, விநாயகம், மதனகுமாரி, அஜித், சங்கவி, அஸ்வித், ரோஷன், தர்ஷன், சாய், தருண், சாய், பிரீத்திகா, கோவிலாம்பூண்டி, செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம், ஏகாந்தம், எழிலரசன், எழிலவன், எழிலோவியம், திருமழிசை, ராஜசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், அருணாசேகர், கொடுங்கையூர், ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா, ஆற்காடு, சாத்தூர், ராமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி துளசி, ஆரணி, சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: உங்கள் விருப்பத்தில் பாடல்லாம் இப்போ, அதாவது முதல் பாடலை தவிர மற்ற பாடல்கள்லாம் ரொம்ப இதமான பாடல்களாகவே நாம் நேயர்கள்லாம் தேர்வு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்த பாடல் எப்படிப்பட்ட பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்த பாடல் வேட்டையின் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், அனிருத் ரவிச்சந்தர், தீப்தி சுரேஷ் இணைந்து பாடியிருக்க, விஷ்ணு மற்றும் சூப்பர் சுப்பு இவங்க இணைந்து இயற்றியிருக்க. அனிருத் ரவிச்சந்திரின் இசையமைப்பில் பட்டாளம், அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, கொடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவழி விநாயகம், மேலப்பேடு தயாளன், நெடுமரம் முனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலட்சுமி, பேரளம் செந்தில் கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன், திருவாரூர் லதா, கிருஷ்ணன், பாவனா, சோழிங்கநல்லூர் சுமதி, தருண்குமார், சென்னை லட்சுமி, நரசிம்மராஜா, உமிகாஸ்ரீ, பவிஷாஸ்ரீ இவர்களுடைய விருப்பத்தில் இதோ

உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. அந்தோணிதாசன் பாடியிருக்க, விக்னேஷ் சிவன் மற்றும் மணி அமுதவன் இயற்றியிருக்க, அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில். இந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சிதா, குருதயாள், பரணிபுத்தூர் துறைவேலு, பார்த்திபன், புரிசை தண்டலம் பரந்தாமன் ஆனந்தன், காஞ்சி ஏனாத்தூர் நாகராஜ் செல்வி, மருதம் ஜெயபால் சின்னப்பொண்ணு, வேதம், பானாவரம் தேவன் ஜெயந்தி, திருத்தணி கீழந்தூர் ஏகாம்பரம் நளினி.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

0: நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நம்முடைய நேயர்கள் வந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் தங்களுடைய பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. முதல்ல வந்து பெங்களூர் குப்பநத்தம் ராமு அவர் ஒரு மிகப்பெரிய பதிவை போட்டிருக்காரு. அதுக்கடுத்தது முரளிதரன் விழுப்புரம், பர்வதவர்த்தினி, பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து அவங்க எழுதியிருக்காங்க, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், முகமது மியான், ராஜ் மீண்டும் பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், வாரியங்காவல்லிருந்து கதிரவன், சூரியமூர்த்தி, எரவாஞ்சேரி சாகுல் ஹமீத், கே சிவசுப்பிரமணியன் குத்தாலம், தேனி ஹரிராம், மதுரை சோ சண்முக சுந்தரம், இவங்க எல்லாருமே வந்து நமக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அழகான பதிவுகளை போட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்முடைய நேயர்கள் எல்லாருமே பாடல்களை கேளுங்க. இப்போ மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து நாம் கேட்க இருக்கிற நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான் கலக்கல் அரங்கம், அழகான ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலையும் நீங்கள் பங்கேறுங்க, சரியா? நிலையத்தில் நேரம் 8:32:25.
1: வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன் பேசுகிறேன்.

0: நடக்காதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக யாருடைய விருப்பத்துல பாடல் வளம் வர இருக்கிறது? மானாம்பதி, மனோகரன், ராஜசேகரன், உத்திரமேரூர், அகிலன், நிர்மல்குமார், வாலாஜாபாத், முனியாண்டி, கௌரி, திருப்புக்குழி, விஜயகுமார், சாந்தி, கருகம்பத்தூர், எத்திராஜ், சரஸ்வதி, சிறுங்களத்தூர், சரஸ்வதி நகர், இருதயமேரி, நாச்சியார் கோயில், ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துரைபாண்டியன், காந்திமதி, மாங்காடு, வசந்தி, சசிகலா, மைதிலி, அபிதா, லாவண்யா, இவங்களுடைய விருப்பத்தில் மாவீரன் திரைப்பட பாடல் கேட்க இருக்கிறோம். சிவகார்த்திகேயன், அதிதி சங்கர் பாடியிருக்க, யுகபாரதி இயற்றியிருக்கும் பாடலுக்கு இசை பரத் சங்கர்.

இதற்கு முன்னால நாம ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, அந்த பாடல் காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. ரவிஜி சசா திரிபாதி இணைந்து பாடியிருந்தாங்க. விக்னேஷ் சிவன் இயற்றியிருந்த பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நம்முடைய நேயர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்யு கதீரன், நாற்றம்பள்ளி வேட்டம்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன் பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காருப்பேட்டை சுரேந்தர், இந்திரா இவர்கள் விரும்பி கேட்டிருந்தார்கள். இப்பொழுது நாம் கேட்க இருக்கிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தனுஷ் இயற்றி பாடியிருக்க அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில் இந்த பாடல் இடம்பெற இருக்கிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நம்முடைய நேயர்கள் திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா, பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரையம்பத்து மஞ்சுளா, ஆனந்தன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன்.

0: நம்முடைய நேயர்கள் சிலருடைய பதிவுகளையும் பார்த்துடலாம். யார் யார் பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமே. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், சென்னை சிங்கர் நாகராஜன், வலங்கை மான் துரை, மேலப்பேடு தயாளன், புவனகிரி சுமதி பாபு, மயிலை பட்டாபி, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், வைத்தியநாதன் அம்மாப்பேட்டை, நகோவனூர் கார்த்தி, ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், யுகராஜேஷ் கச்சமங்கலத்திலிருந்து தஞ்சை மாவட்டத்திலிருந்து போட்டிருக்காங்க, ரெட் ஹில்ஸ் ஹயாத் பாஷா, பூங்குன்றன், இவங்க எல்லாருமே வந்து நமக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கு, பாடலாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு

0: வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்லை. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: வசந்த் அண்ட் கோ.
1: அடுத்த பாடல் வலிமை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அனுராக் குல்கர்னி இணைந்து பாடியிருப்பது. விக்னேஷ் சிவன் இயற்றியிருக்கும் பாடலுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நம்முடைய நேயர்கள் மயிலாப்பூர் பட்டாபை ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், குர்காத்தூர், ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், ஆரணி, மாமண்டூர், திருநாவுக்கரசு, காலாவதி, மன்னிக்கவும் கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன், வடமணப்பாக்கம், புவனேஷ், பாவனா, லட்சுன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா.

0: அசந்தன்கோ.
1: இன்றைய உங்கள் விருப்பத்தை நிறைவு செய்ய வருகிற பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் சந்தோஷ் ஹரிஹரன் பாடியிருப்பது. தனுஷ் இயற்றியிருக்கும் பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். இந்த பாடல் நெல்லை பாளையங்கோட்டை சித்ரா பாலா சங்கர் பூலாம்பட்டி ராதா கோமதி எடப்பாடி ஃபாத்திமா ஜர்ஷா சாத்தூர் பஞ்சவர்ணம் வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி ஆதி ராமப்பட்டினம் ரம்ஜான் பிவி தங்கச்சிமடம் பியூலா செட்டிப்புலம் தனுஷா படியூர் உஷா சென்னை புஷ்பா கங்களாச்சேரி ஜிஆர் நகர் முருகேசன் மைதிலி இனியா இவர்களுக்காக இடம்பெறுகிறது.

இன்னைக்கு ஒலிபரப்பான அனைத்து உங்கள் விருப்ப பாடல்களையும் நிச்சயமாக நீங்க ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நம்முடைய நேயர்கள் சில பாடல்களை விரும்பி கேட்கிறாங்க அப்படின்னா அது அனைவருக்குமே பிடித்த பாடலாகத்தான் இருக்கும். இன்றும் அப்படி உங்கள் அனைவருக்குமே இந்த பாடல்கள் அனைத்தும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். நிலையத்தில் நேரம் 8:59:40. நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது உங்கள் விருப்பம்.

0: உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நேரம் 9:30.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் விளையாட்டு நிகழ்ச்சியாகவே வளம் வந்துட்டுருக்கு. இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள்லாம் வந்து ஆர்வமாக பங்கேற்றுட்ருக்கீங்க. இன்றைக்கி இந்த விளையாட்டு நிகழ்ச்சி வந்து முக்கியமாக பாடல்களை ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. ஆனால் அந்த பாடல் என்ன பாடல், அப்படி இல்லைன்னா அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆகையினால் எல்லாரும் பங்கேற்றுட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சுலபமான ஒரு நிகழ்ச்சி தான். காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மூளையெல்லாம் ரொம்ப கசக்கி பிழிந்து கொள்ள வேண்டாம். அப்படியே வாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்கான ஒரு சில கேள்விகள் வேணும்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகளுக்கு நிறைய க்ளூவும் கூட தரோம். அப்படி அந்த க்ளூவை வச்சு நீங்கள் இது எந்த படம் அல்லது இந்த நாங்கள் வழங்க இருக்கிற பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகிறது அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2952-0853 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838-9871 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், 2952-0853 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838-9871 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.

0: சரி, நம்முடைய நேயர்கள்லாம் வந்து தயாராயிட்டாங்க. நம்முடைய முதல் நேயர் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கான கேள்வி என்ன? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம் விவித் பாரதி தமிழ். என்னாச்சு, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. சரி, வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
0: உங்கள் வானொலியின் ஒலி அளவை முழுமையாக குறைச்சிக்கணும். நீங்கள் எக்கோ வருது நேயர்களே. நீங்கள் வந்து லைனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உடனே பேசுங்க, சரியா? இல்லைன்னா நல்லா இருக்காது. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் குரோம்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: ஜெயஸ்ரீமா, அதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க இல்லையா நம்ம நிகழ்ச்சியில?
1: பேசியிருக்கீங்க.
0: சரி, இன்னைக்கு வந்து நம்ம விளையாட்டுன்னு கிடையாதுங்க, இன்னைக்கு பாடலை ரசிப்பதற்கான ஒரு நேரம், அவ்வளவுதான். நாம எந்த பாடல் இல்லைன்னா அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுன்னு நீங்க சொல்லணும், சரியா? உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? அதாவது இந்த சாங் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, அதாவது பாடல் பதிவு செய்யப்படுகிறது இல்லையா, அது வந்து இந்தியாவில் முதன் முதலாக ஒரு படத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்தினாங்க, அது எந்த படம்னு தெரியுமா? அதாவது சாங் ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, இப்போ வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு தான், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா.

0: இது முதன் முதலாக இந்தியாவில் கம்ப்யூட்டர் வச்சு சாங் ரெக்கார்டிங் பண்ணாங்க. அது வந்து தமிழ் திரைப்படம். சரியா, உடனே நீங்கள் மற்ற மொழிகளுக்கெல்லாம் போயிடாதீங்க. தமிழ் திரைப்படம். வேற ஏதாவது க்ளூ வேணுமா? சரி, இளையராஜாவின் இசையமைப்பில் இடம்பெற்ற ஒரு திரைப்படம் இது. என்ன சொல்ல, கமலஹாசன் நடித்த திரைப்படங்க. போங்க, நிறைய க்ளூ கொடுத்துட்டேங்க உங்களுக்கு. இது நீங்க சொல்லுவது வந்து 1990களில் இல்லையா? நம்ம இப்ப சொல்றது வந்து 1980களில் வெளிவந்த திரைப்படம் இது. பரவாயில்ல, நம்ம
1: நாயகன்
0: அப்புறம் கமலஹாசன் திரைப்படம்லாம் நம்ம சொல்லிடுவோமா? பரவாயில்ல, இருந்தாலும்

0: கமலஹாசன் நடித்த திரைப்படங்க போங்க, நிறைய க்ளூ கொடுத்துட்டேங்க உங்களுக்கு. இது நீங்க சொல்லுவது வந்து 1990களில் இல்லையா, நம்ம இப்ப சொல்றது வந்து 1980களில் வெளிவந்த திரைப்படம் இது. பரவாயில்ல, நம்ம நாயகன் அப்புறம் கமலஹாசன் திரைப்படம்லாம் நம்ம சொல்லிடுவோமா? பரவாயில்ல, இருந்தாலும் பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நேரத்தை கேட்போமா?
1: நன்றி.
0: நம்ம நேயர்கள்ட்ட மீண்டும் சொல்கிறோம், 2952-0853 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838-9871 இந்த நேயரில் பெண், இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இது வந்து எல்லோரும் பங்கேற்பதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுகிறீங்க? கேட்டீங்களா கேள்விய? என்ன படம் அது தெரியுமா? இல்ல நீங்க சும்மா சொல்லக்கூடாதுல்ல, தெரியுமா உங்களுக்கு? என்னங்க கெஸ்ல தானே சொல்றீங்க இல்லையா, கெஸ் பண்றீங்க அப்படித்தானே? இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், வள்ளி அம்மா அதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க இல்லையா? ஆ சொல்லுங்கம்மா, கேள்வி கேட்டிங்களாம்மா?
2: ஆ
0: என்ன படம்?
2: புன்னகை மன்னன்.
0: அப்படியா?
2: ஆமாங்க, பிரியாங்கிற படத்தை வந்து ஸ்டீரியோ தியேட்டர்ல ரெக்கார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். இந்த புன்னகை மன்னன்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்டர் பீஸ் ஒரு மியூசிக் ஒன்று வருமே,
0: அது வேற. பிஜிஎம் எல்லாம் பாடுறீங்க. இது நான் கேள்வி வந்து முழுமையாக பயன்படுத்தப்பட்டது இந்தியாவில். அதுக்கு நான் வேற என்ன சொல்றது, இந்த திரைப்படம் நான் சொல்லுகிறேன் இல்லையா, இதே திரைப்படம் அதே பெயரில் மீண்டும் வந்தது, அதுலயும் அவர் நடிச்சிருக்காரு. இது இது மிகப்பெரிய குழு, நான் கொடுத்திருக்கிற அடுத்த குழு. ஆமா, இதே திரைப்படம் இதே பெயரில் இப்பொழுது வந்தது, ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் சில 1, 3, 4, 3, 4 அப்பா இவ்வளோ இது சொன்னாதான் நீங்க சொல்றீங்க.
2: விக்ரம் படம் அமேசிங்.
0: அதுலதான் முதன் முதலாக இந்தியாவிலேயே வந்து ரெக்கார்டிங் சாங் ரெக்கார்டு பண்றாங்கல்ல, அது வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்பட்டது அந்த படத்துக்கு தான். சரியா? அதுல இருந்து ஒரு பாடல் உங்களுக்கு வழங்கிடலாமா? நன்றி. விக்ரம் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருப்பது, வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நேரம் 9:13.
1: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே ராமலட்சுமி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என் பேர் மன்னல்லூர் சரணாகமரிஷ்மா.
0: சரி, உங்களுக்கான கேள்வியை கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: இது உண்மையில சுலபமான கேள்விதான், நீங்க சொல்லிருவீங்க. சரியா, இந்த பாடல் வந்து நம்ம இப்ப ஒலிபரப்ப போகிறோம் இல்லையா, இந்த திரைப்படத்துல ஜெயலலிதாவும் ஃபடாஃபட் ஜெயலட்சுமியும் இணைந்து நடிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா, இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்சிருந்த படம் இது. இந்த படத்துல இருந்து தான் நாம இன்னைக்கு ஒரு பாடல் வழங்க போகிறோம். அடுத்ததாக என்ன படம் தெரியுமா? பரவாயில்ல, அடுத்தவன்ட்ட கேட்கலாமா? அது ரொம்ப பழைய படம் இல்ல, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி எல்லாம் அன்னை படத்து கிடையாது இல்ல?
2: 75 வந்தது.
0: இல்ல, அதுக்கும் கொஞ்சம் பின்னாடி 80 வந்த படம்
2: தான்.
0: பரவாயில்ல, நன்றி பங்கேற்றதற்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
0: உங்கள் வானொலியின் ஒலி அளவை முழுமையா குறைச்சுக்குங்க. நேயர்களை மீண்டும் சொல்றோம், நீங்க வந்தீங்கன்னா உங்க வானொலியில வந்து ஒலி அளவை முழுமையா குறைங்க, அப்பதான் நீங்களும் பேச முடியும். இல்லைன்னா எக்கோ அடிக்கிறது, அது கேட்கறவங்களுக்கும் நல்லாவே இருக்காது. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: நன்றி
0: பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள். அவ்வளவுதாங்க, அதாவது நதியை தேடி வந்த கடல். இந்த திரைப்படத்தில் பி சுசீலாவும் எஸ் பி சைலஜாவும் இணைந்து பாடியிருப்பது இளையராஜாவின் இசையமைப்பில். கேட்டுருவோமா?

0: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்துக் கொண்டிருப்பது கலக்கலரங்கம். இன்றைய கலக்கலரங்கம் உண்மையில பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் அரங்கமாகவே வளம் வந்துட்டு இருக்கு. நீங்க தான் என்ன படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிபரப்பாகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. 2952-0853 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838-9871 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் பங்கேற்குமாறு கேட்டுட்ருக்கோம். நாங்கள் நிச்சயமாக நம்முடைய நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக கலந்துட்டுருக்கீங்க. இன்னும் உங்களுக்காக அழகழகான பாடல்கள் காத்துட்ருக்கு.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: நம்முடைய நேயர்கள் வந்து டெலிஃபோனில் மட்டும் பங்கேற்கலைங்க, அதில் முடியாதவங்க கூட என்ன செய்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் பதிவுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ பார்ட்டிசிபேட்டிவாக இருக்காங்க நம்முடைய நேயர்கள் எல்லாம். ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, சாந்தி ரமேஷ், பாலு, விசாலாட்சி, எங்கேருந்துனா ஆடுதுறையிலிருந்து, மேலப்பேடு தயாளன், வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், மீரா வெங்கட்ராமன், மாதவரம் வீரராகவன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சிவன் அருண், அவங்க அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், இதில் வந்து எல்லாருமே வந்து பதில் அதில் போட்டுட்ருக்காங்கங்க. அவங்களால பங்கேற்க முடியலை, அதாவது லைன் கிடைக்கல அப்படின்னா கூட அவங்க வந்து அழகாக அந்த பதிலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. தஞ்சை தேனே பிரகாஷ்குமரன், அவங்க வந்து எங்கள் மகர் நோம்புச்சாவடி தஞ்சாவூர்லேருந்து போட்டிருக்காங்க. மாதவரம் வீரராகவன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், காஞ்சிபுரம் இளங்கோ, கமலா வரதன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், நடராஜன் சுப்பையா புத்தகரம், சிவன் அருண், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து, பர்வதவர்த்தினி, நடராஜன் சுப்பையா புத்தகரம், இவங்க வந்து எல்லாருமே வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் இது மட்டும் சொல்கிறது இல்லை, எல்லாருமே பதிலை போட்டுட்ருக்காங்க, பதிலும் சரியாக போட்டுட்ருக்காங்க. சரி, நம்முடைய நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கணும்ல. என்ன கேள்வி? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேம், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
1: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: இந்த
1: நம்ம இப்போ சொல்லுகிற இந்த பாட்டினுடைய காட்சியில் வந்து கார்த்திக், இரண்டு கார்த்திக் நடிப்பாங்க. நாம் சொல்லுகிற இந்த பாடலினுடைய காட்சியில் ஒருத்தர் வந்து பாடிக்கிட்டு இருப்பார், இன்னொருத்தர் வந்து அதை ஆமோதிக்கிற மாதிரி சின்ன சின்னதாக ஒரு என்ன சொல்ல, ஒரு ரிப்ளை மாதிரி கொடுத்துட்ருப்பார். இது என்ன, இது வந்து ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த பாட்டெல்லாம் வந்து நம்ம நேயர்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த பாட்டெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கலாமே அப்படின்னு, அதனால குழு இவ்வளவு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: கார்த்திக் அவர்கள் பாடிப்பாரு, ஒன்னு அவரே பாடிப்பார், இன்னொன்னு தாமோதிக்கிற மாதிரி.
1: அவரும் ரெண்டு பேருமே கார்த்திக் தான்.
2: ஓ, ரெண்டு பேருமே கார்த்திக். பச்சைமலைப்பூ அந்த பாட்டு
1: இல்ல, இல்ல அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி. பரவாயில்ல, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா?
2: நன்றி.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. என்ன ஆச்சு, நம்முடைய நேயர்கள் வர்றாங்க, பேச மாட்டேன்றாங்க, இல்லைனா எக்கோ வருது. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க.
3: தனியாச்சலம் பேசுறேன்.
1: தனிகாச்சலம் ஐயா, கேட்டீங்களா கேள்விய?
3: ஆமா, இது வந்து ஆயிரம் நிலவேவா.
1: என்ன பாட்டு? எல்லாம் கரெக்டா சொல்றீங்க, முதல் வரி சொல்லுங்க பாபு. சூப்பர் சூப்பருங்க, முதலே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கேட்ட உடனே. நம்முடைய நேயர்கள் பாருங்களேன், எந்த காலகட்டம். நான் வந்து முதல்லாம் ஆவது ஏதாவது வேற ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தேன், அதாவது என்ன சொல்ல, இப்போ ஒரு உதாரணத்திற்கு முதல் பாடல வந்து கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க, அதை வந்து நீங்க ஈஸியா போய் தேடி பார்க்கலாம். ஆனால் இந்த இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த பாடல் காட்சியில் இரண்டு கார்த்திக் இருப்பாங்க, ஒருத்தர் பாடுவார், இன்னொரு ஆமோதிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளவுதாங்க சொன்னேன், அதுக்கு கூட நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, ஆயிரம் நிலவேவா இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது, வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: நம்முடைய கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க? இது வந்து இந்த திரைப்படம் 1991 வெளிவந்த திரைப்படம். ஆக்சுவலாக வந்து அந்தைய காலகட்டத்தில் வந்து இதில் பெரிய ஹீரோ கிடையாது, ஆனால் இவர் மிகவும் அறியப்படுகிற ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த என்ன சொல்ல, சரி இன்னொரு க்ளூவும் சொல்கிறேன் நான். இது வந்து ஒரு இயக்குனருடைய முதல் திரைப்படம். அது தவிர இதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த நடிகை இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த திரைப்படத்தில் தான் அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது அப்படின்னே சொல்லணும். 1991
4: புது வசந்தம்
3: இல்லை, நீங்க ஆனால் கெஸ் பண்றது கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இதில் வந்து ஒரு நடிகை வந்து இதுக்கு இந்த படத்து மூலமாக மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சது.
4: ரோஜா படம்

0: நீங்க வந்து எல்லா படத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. இயர் முக்கியம். பரவாயில்ல, ஓகே ஓகே, நன்றி. இது ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு தான். என்னாச்சு, நம்முடைய நேயர் வந்தாங்க, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. நேயர்கள் வந்து வரும்பொழுது அவங்க கரெக்டாக அந்த லைனில் இருக்கணும். வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம் வணக்கம், சீரியாலிருந்து மாணிக்கம் டெய்லர்.
0: சொல்லுங்க, நீங்கள் கேட்டீங்களா கேள்வியை? நடிகர் வந்து அதாவது மிகப்பெரிய நடிகர்னு கிடையாது, ஆனால் அதற்கு பிறகு அவர் பிரபலமான நடிகர் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் ஒரு நடிகைக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சது. இன்னொரு குழுவும் சொல்றேன், அவங்க சின்ன வயசுலயும் நல்ல கொஞ்சம் நடிச்சிருக்காங்க அந்த நடிகை. படம் என்ன படம்னு கேக்குறேன் ஐயா. சரி பரவாயில்ல, இன்னொருத்தங்க கிட்ட கேட்டு பாப்போமா. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம், நான் வளங்கிமான்ல இருந்து ஆட்டோ துரை பேசுறேன்.
0: சொல்லுங்க, கேட்டீங்களா?
2: நீங்க சொல்ற படம் தான் ஆரம்பத்துல சின்ன சின்ன வயசுல நடிச்சு ஒரு பெரிய ஹீரோ ஆனது வந்து விக்ரம் சேது. அது 91 98 வந்துச்சு அந்த படம்.
0: சரி, அதுல நடித்த ஹீரோயின் அதற்கு பிறகு மிக பிரபலமாக பல படங்கள்ல நிறைய நிறைய பெரிய ஹீரோயின் தமிழகத்தினுடைய. நீங்க சொல்றீங்க இல்லையா, முதல்ல சொன்னீங்க விக்ரம், அந்த சேது கேரக்டர்ல நடிச்ச விக்ரம் சொன்னீங்க இல்லையா, அது ஓகே. ஆனா நான் இன்னொரு குழுவும் கொடுத்துருக்கேன். நான் சொல்லுகிற திரைப்படத்தில் நடிக்கிற அந்த நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்க சிறு வயதிலும் நடிச்சிருக்காங்க, நட்சத்திர சின்ன வயசுலயும் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய நடிகை. இந்த படத்துலதான் அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது. முதல் திரைப்படம்
2: நினைச்சேன்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க வானொலியின் ஒலி அளவை முழுமையா குறைச்சுக்குங்க. சொல்லுங்க.
3: நானும் யோசனை பண்ணி யோசனை சயாத் பாஷா ஜெய்மணிஷா மேடம்.
0: சொல்லுங்க.
3: எனக்கு மீனா ஸ்ரீதேவி குட்டி பத்மினி உங்க ஞாபகம் தான்
0: வரட்டும்.
3: அதனாலதான் வந்து ஒருவேளை மீனா இருக்குப்பாங்களா
0: சொல்லுங்க. நீங்க
3: தெரியல, அதுதான் மீனாவான்னு தெரியல.
0: தெரியலையா? சரி, இன்னொருத்தட்ட கேட்டுருவோமா.
3: கேப்பலாம், கேளு மேடம்.
0: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
4: சுந்தரபெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: சொல்லுங்க, கேட்டீங்களா கேள்விய?
4: கேட்டேன். பேபி சாலினியாமா மேடம்.
0: இவருக்கு முதல் திரைப்படம்னு இவருடைய மகன் இன்னைக்கு மிகப்பெரிய நடிகர். இது இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனருடைய முதல் திரைப்படம். இது இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிற நடிகர். அவர் வந்து மிகப்பெரிய பிரபலமான நடிகர் கிடையாது, ஆனால் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு நடிகர் தான். இந்த திரைப்பட அது ஆமா, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோமா. நன்றி நன்றி. நேயர்களை மீண்டும் சொல்கிறோம், 2952508053 இந்த எண்ணில் ஆண் நேயர்களும், 2838981 இந்த எண்ணில் பெண் நேயர்களும் இடம்பெற வேண்டும் அப்படின்னு நாம் கேட்டுக்கிறோம். சரி, நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார் பங்கேற்கிறாங்க? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, கேட்டீங்களா?
5: கேட்டேன் மேடம். ராசாவின் மனசுல
0: கலக்கிட்டேங்க. இயக்குனர் யாரு? கிடைக்கல. இயக்குனர்
5: சூர்யராஜா.
0: சரி, நடிகர்
5: சூர்யராஜா.
0: நடிகர் இல்ல, நடிகர் அந்த படத்தினுடைய நடிகர்.
5: ராஜ்கிர

0: ராஜ்கிரண். அவர் பிரபலமான நடிகர், ஆனா அல்ல அவர் வந்து நல்ல நிறைய நடிச்சிருக்காரு, மிக பிரபலமான நடிகர் கிடையாது இல்லையா. மீனாக்கு இது பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த படம்.
1: நன்றி.
0: இவ்வளவுதாங்க. இது வந்து என் ராசாவின் மனசிலே திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ நாம் ஒரு பாடல் கேட்க போகிறோம். இந்த படத்தில் வந்து நிறைய நிறைய பிரபலமான பாடல்கள் உண்டு, ஆனாலும் இந்த பாடல் நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இப்போ கேட்டு பாருங்களேன். எஸ் என் சுரேந்தர் சித்ரா பாடியிருப்பது, பொன்னடியன் இயற்றிய பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்டுருவோமா?

0: நம்முடைய நேயர்கள் நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி தான், அதாவது டெலிஃபோனில் மட்டும் பங்கேற்கலைங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பதில், அவங்களுக்கு தெரிந்த பதில், சரியான பதில், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே சரியான பதிலாகத்தான் இருக்குது. அவங்க நம்முடைய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பகுதியிலையும் வந்து அழகாக பதிவு செய்துட்டுருக்காங்க. அவங்களுடைய பதிவுகள் யார் போட்டிருக்காங்க அப்படின்றத வேணால் நம்ம கொஞ்சம் ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு அப்புறம் கேட்டுடலாம், சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ். அடாடா அடாடா, வணக்கம். என்னாச்சு, நம்முடைய நேயர்கள் வராங்க ஆனால் அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுட்டே இருக்கு, என்னன்னு தெரியலையே. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜி அம்மா, உங்களை கேள்வி கேட்டுருவோமா?
1: கேளுங்கம்மா.
0: அதாவது இப்போ நான் ஒரு பாடல் வழங்க போகிறேன்ல, இது வந்து ஒரு வெளிவராத திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்க போகுது. இந்த பாடல் வந்து இடம்பெற்ற அந்த திரைப்படம் வெளியில் வரல. இந்த பாடலை வந்து பாடியிருந்தது வந்து மலேசியா வாசுதேவன், ஆனால் சிஎஸ் ஜெயராமன் குரலில் பாடியிருப்பார். 1977 வந்த படம். அது என்ன பாட்டு?
1: அது அந்த ஆனந்த்
0: சூப்பர் சூப்பர், எப்படிமா டக்குன்னு சொன்னீங்க?
1: மணிப்பூர் மாமியார்
0: கலக்கிட்டீங்க. எப்படி எப்படி டக்குன்னு சொன்னீங்க?
1: அது நான் கேட்டுக்கிறேன், பல வாட்டி சைலஜா அம்மா கூட பாடியிருக்காரு.
0: கரெக்ட். அது தெரியுமா உங்களுக்கு, அது வெளிவராத படம்னு தெரியுமா? தெரியுமா, சூப்பர்மா, கலக்கிட்டீங்க அப்பாங்க, கலக்கிட்டீங்க. நன்றிமா பங்கேற்றதற்கு.
1: சரிமா.
0: மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா பாடியிருப்பது, முத்துலிங்கம் இயற்றிய பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில், மணிப்பூர் மாமியார் இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ நம்ம அந்த பாட்டை கேட்கப் போகிறோம். இதில் வந்து மலேசியா வாசுதேவன் வந்து சிஎஸ் ஜெயராமன் பழைய பாடகர் இருந்தார்லே, அவருடைய குரலில் பாடியிருப்பார். இப்படி 2-3 பாடல்கள் மலேசியா வாசுதேவன் குரல் மாற்றி பாடியிருக்கிறார். அதில் இதுவும் ஒன்று. இந்த திரைப்படம் வெளிவராத திரைப்படம், 1977 எடுக்கப்பட்டது. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, என்ன சமையலோ அப்படின்னு ஒரு பாடல் பிற்காலத்தில் வந்தது பார்த்தீங்களா, அது உண்மையில முதல்ல இந்த திரைப்படத்தில் தான் இடம்பெற்றுதான். அதற்கு பிறகு இந்த படம் வெளிவராததுனால பிற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாம். சரி, இப்ப இந்த பாட்டை கேட்டுருவோமா?

0: அழகான பாடல்கள்லாம் நாம் கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக. கலக்கல் அரங்கத்தில் ஒருவேளை நம்முடைய நேயர்களால் ஃபோனில் பங்கேற்க முடியலை அப்படின்னா நம்ம நேயர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியே விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பக்கத்தில் தங்களுடைய பதிலெல்லாம் பதிவு செய்துகிட்டே இருக்காங்க. அப்படி யாரெல்லாம் பதிவு செய்திருக்காங்க, பெரும்பாலும் எல்லாருடைய பதிலுமே வந்து சரியான பதில் தாங்க. பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், தேனி, ஹரிராம், பர்வதவர்த்தினி, மீண்டும் பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், முரளிதரன், விழுப்புரம், பெரம்பூர், கமலா, சண்முகம், ஜீவானந்தம், அவங்க சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். அதற்கடுத்தது நிவேதா ராஜு, அவங்க வந்து தவறான பதில் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பரவாயில்லை, ஆனால் எல்லாம் முயற்சி செய்திருக்காங்க, அதுதான் அதில் முக்கியமான விஷயம். அப்படியே வந்துட்டு சரியான பதிலையும் கொடுத்துட்டாங்க. நிவேதா ராஜு எங்கே இருந்துன்னா கண்ணார்பாளையத்துலேருந்து. சிவன் அருண், நடராஜன் சுப்பையா, யூசுப், மாலினி தேவி அருணாச்சலம், மீண்டும் நடராஜன் சுப்பையா, பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், மீரா வெங்கட்ராமன், ரெட்ஹில்ஸ் ஹயாத் பாஷா, மீரா வெங்கட்ராமன், நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி, நடராஜன் சுப்பையா புத்தரகத்திலிருந்து சிவன் அருண், புண்ணியம்மன்மேடு, வண்ணை கணேசன், பர்வதவர்த்தினி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பெரம்பூர் கமலா, சண்முகம், ஜீவானந்தம், அந்தோணிராஜ், தியாகராஜன், நஞ்சுண்டேஸ்வரன், இவங்க எல்லாருமே வந்து ஒன்றில் பதில் சொல்லியிருக்காங்க, இல்லைனா நிகழ்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்க, அது மட்டும் கிடையாது அந்த நிகழ்ச்சியில் அழகாக பங்கேற்றுட்ருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. நம்முடைய நேயர்கள் அனைவருமே வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவ் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன்.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்முடைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கலக்கலா போயிட்டு இருக்கு. அந்த கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ். அடடா, வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: தனபால் மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா ஐயா?
1: இது
0: நிச்சயமா நீங்க இல்ல இல்ல நீங்க சொல்லிருவீங்க, இருந்தாலும் சொல்லலாமே, கேட்போமே, சரியா? அதாவது ஒரு நடிகையினுடைய முதல் திரைப்படத்தை இவர் தான் இயக்குகிறார், ஒரு இயக்குனர். அதே நடிகையினுடைய 100வது திரைப்படத்தையும் இந்த இயக்குனர் தான் இயக்குகிறார். அதே நடிகையினுடைய 200வது திரைப்படத்தையும் இந்த நடிகர் தான், இந்த இயக்குனர் தான் இயக்குகிறார். ஆமா, அவங்க முதல் படத்தையும் ஒரு இயக்குனர் தான் எடுக்க பண்றாங்க, அடுத்த படத்தையும் அவங்க தான், அதாவது 100வது படத்தையும் அந்த இயக்குனர் தான் இயக்குறாங்க, அதே அவங்களுடைய 200வது படத்தையும் அதே இயக்குனர் தான் இயக்குறாங்க. ஆமா நிச்சயமா, ஒருத்தங்க இப்ப 200 படம் நடிச்சிருக்காங்கன்னா எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்க ஃபீல்டுல, இல்லையா? அப்படியா அப்படியா அப்படியா இன்னொருத்தர் கேட்டுருவோமா? விவித் பாரதி தமிழ். என்ன ஆச்சு நம்முடைய நேயர்களுக்கு? வராங்க, இணைப்பை துண்டிச்சுட்டு போனால் அது நல்லா இல்லையே, இல்லையா? அதனால வாங்க, உடனே பதில் சொல்லுங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம். ஆயுத காலத்துல இருந்து பிரசாத், குட்டி என்ற பிரசாத்.
0: சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம். மனோரமா மேடம் நடிகை
0: இல்லையே, இவங்க வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. நான் சொல்லுகிற நடிகை எல்லாத்துலயும் ஹீரோயின்.
1: சரி மேடம், காலம் போன்றது, கடமை போன்றது.
0: நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: டி நகர்ல இருந்து ரமா ரவி.
0: சொல்லுங்கம்மா.
2: அது வந்து கேஆர்ஜியா? அவர் வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்டர்.
0: கலக்கிட்டீங்க போங்க. என்ன படம்னு தெரியுமா?
2: அது கற்பகம் ஃபர்ஸ்ட் படம்.
0: சரி, 100வது படம். 100வது படம்.
2: 100வது படம்.
0: என்ன படம் தெரியுமா? கேட்டு கேட்டு சொல்றீங்களா பின்னாடி? 200வது படம் என்ன தெரியுமா? 200வது படம் என்னன்னு தெரியுமா?
2: திருமாங்கல்யம்.
0: இல்லை, திருமாங்கல்யம் யார் நடிச்சது? எங்க திருமாங்கல்யம் யார் நடிச்சது?
2: ஓ, அது வேற போல இருக்கு.
0: சரி பரவாயில்ல, நன்றி பங்கேற்றதற்கு. நம்முடைய முதல் நேயரே சொல்லிட்டாங்கங்க. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி முதல் நேயரே கேஆர் விஜயாவான்னு கேட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப கிளியராக சொல்லாததுனால நம்ம சொல்லலை அவ்வளோதான். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். நீங்கள் வந்து கேள்வி கேட்டிங்களா? யார் பேசுறீங்க?
1: சென்னை கே கே நகர்லேருந்து அசோகன்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்கள் கேள்வி வந்து கேட்டீங்க இல்லையா, அந்த 200வது படம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: தங்க பதக்கம்மா?
0: இல்லை, பரவாயில்ல, நன்றி பங்கேற்றதற்கு. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், அந்த 200வது படம் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா 200வது படம் என்ன படம்
3: அப்படின்னுட்டு?
0: யாருடைய 200வது படம்?
3: என்னம்மா?
0: யாருடைய 200வது படம்? ஐயா நீங்க கேள்வி கேட்கலன்னு நினைக்கிறேன், கேள்வியை கேட்டுட்டு வாங்க ஐயா. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம். உடையார் பழைய மகிம்.
0: சொல்லுங்க, கேட்டீங்களா?
1: சிவாஜி கணேசன் நடிச்சாமதான் மேடம்.
0: ஆமா, கேள்வி என்ன கேள்வி? கேள்வி என்ன கேள்வி ஐயா? யாருடைய 200வது படம்? தவறு ஐயா, நீங்க கேள்விய கேட்காம வந்திருக்கீங்க. சரி, இன்னும் ஒரு நேயர், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம், சரியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
4: மேடம், சென்னை நவம்பர்ல இருந்து கேமா மேடம்.
0: சொல்லுங்க.
4: படிக்காத பொண்ணு யார் மேடம்?
0: கலக்கிட்டீங்க போங்க, அவ்வளவுதான். நன்றி பங்கேற்றதற்கு.
4: நன்றி மேடம்.
0: அதாவது கே ஆர் விஜயா இவங்களுடைய முதல் படத்தை இயக்கியதும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். 100வது படம், கே ஆர் விஜயாவினுடைய 100வது படமான நத்தையில் முத்து, இதை இயக்கியதும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். கே ஆர் விஜயாவினுடைய 200வது படமான படிக்காத பண்ணையார், இதை இயக்கியதும் வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படிக்காத பண்ணையார் வந்து இவரே முன்னாடி இயக்கியிருக்கார், 1967

இவர் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கினார். அதே திரைப்படத்தை தான் அவர் படிக்காத பண்ணையார் என்று ரீமேக் செய்ததாக சொல்லப்படுகிறது. சரி, இப்படி நம்ம எல்லா படமும் இப்போ சொல்லியிருந்தாலும் கூட அவருடைய அந்த முதல் படம் கற்பகம் திரைப்படத்தில் ஒரு சூப்பர், எல்லா பாட்டுமே அதில் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அதுக்கு இன்னொரு சிறப்பும் கூட உண்டு, அதில் வந்து எல்லாமே வந்து பெண் குரல் தான் இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு சிறப்பு அந்த திரைப்படத்திற்கு. அதில் ஒரு எல்லா பாட்டும் ஹிட்டு, அதுலேயும் மிக ஒரு ஹிட்டான ஒரு பாட்டு தான் இப்போ நாம் கேட்கப் போவது. பி சுசீலா பாடியிருப்பது, வாலி இயற்றிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் இடம்பெற்ற பாடல். கேட்டுருவோமா கற்பகத்திலிருந்து?

0: இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியின் அனைத்து பாடல்களையுமே நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து எல்லாருமே நான் விடையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், பத்மநாபம் ராமசுவாமி அவங்க வந்து மாம்பலத்திலிருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகரம், ரெட் ஹில்ஸ் ஹயாத் பாஷா, அதுக்கடுத்தது நிவேதா ராஜு கண்ணர்பாளையத்திலிருந்து, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், ரெட் ஹில்ஸ் ஹயாத் பாஷா, ஹரிஹரன், அதுக்கடுத்தது வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலிருந்து, இப்படி எல்லாருமே வந்து ஃபோனில் மட்டும் இல்லை நம்முடைய ஃபேஸ்புக்லேயும் வந்து அழகாக பதில் சொன்னீங்க. நிச்சயமாக இன்றைய இந்த பாடல் தொகுப்பு, ஆக்சுவலாக இந்த கலக்கல் அரங்கம் வந்து ஒரு பாடல் அரங்கமாகவே வந்தது, ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் போகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்
2: சபாஷே.

0: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: வணக்கம் நேர்களே, 10:16 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். சின்ன சின்ன சிட்டுக்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா இது எப்படிடா இருக்கும் அப்படிலாம் நம்ம எல்லோரும் யோசிச்சுட்ருப்போம். எஸ், இந்த ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம வீட்டு குழந்தைகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் உங்கள் வீட்டு குழந்தைகள் தங்களுடைய கருத்துக்களை அழகாக இங்கே பதிவு செஞ்சு அனுப்பியிருக்க போகிறாங்க. ஸோ இந்த வாரத்திற்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக விலங்குகள். ஸோ இந்த உலக விலங்குகள் குறித்து உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய குரலில் பேசி ஒளிப்பதிவு செய்து அனுப்பின அந்த ஆடியோவை சின்ன சின்ன சிட்டுக்கள் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் நீங்கள் பதிவிடலாம். ஸோ அப்படி நீங்கள் பதிவிடக்கூடிய அந்த குழந்தைங்களுடைய குரலை அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் இப்போ உங்களுக்காக ஒளிபரப்பு செய்ய போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: நேரம் 10:08 ஆகுது. சின்ன சின்ன சிட்டுக்கள்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகள் வனவிலங்குகள் பற்றி, உலக விலங்குகள் பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய சொந்த குரலில் ஒளிப்பதிவு செஞ்சு அந்த ஆடியோவை விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற டெலகிராம் குரூப்பில், அதுவும் சின்ன சின்ன சிட்டுக்கள்ன்ற அந்த குரூப்பில் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் நம்மளோட திருமணிசையிலிருந்து அஸ்விதா அப்படின்ற ஒரு குட்டி பாப்பா இணைந்திருக்கிறாங்க. அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கலாம் வாங்க.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அஸ்விதா. உடையார் கோவில் திருமடிசை. இன்றைய தலைப்பு உலக விலங்குகள். வேர்ல்ட் அனிமல்ஸ் என்பது நமது பூமியில் வாழும் பல ஆயிரக்கணக்கான உயிரினங்களை பற்றிய ஒரு பார்த்த தலைப்பாகும். உலகின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள காடுகள், பாலைவனங்கள், கடல் மற்றும் பனிக்கட்டிகள் நிறைந்த பகுதியில் பல்வேறு வகையான விலங்குகள் வாழ்கின்றன. எங்கள் வீட்டு செல்ல பிராணி டாமி என் சொல்லும் பேச்செல்லாம் கேட்கும், ரொம்ப அழகாக இருக்கும். வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம்.
1: குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னுவாங்க. நம்ம அந்த இசையெல்லாம் காட்டிலும் உண்மையிலேயே நம்ம வீட்டு குழந்தைகள் அவங்களுடைய மழலை சொல்ல பேசுறது தான் வந்து ரொம்ப இனிமையானதுன்னு சொல்லிட்டு அந்த வகையில் அஸ்விதா ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க. அதுவும் அவங்க வீட்டு டாமியை பற்றிலாம் கூட ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க. ரொம்ப நன்றி அஸ்விதா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க. உங்களுக்காக அடுத்து ஒரு பாடல் வர இருக்கிறது. எஸ்பிபி மற்றும் ஷாலினி இணைந்து பாட வராங்க. வைரமுத்தோட வரிகளில் சந்திரபோஸுடைய இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 10:15. சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கிட்ட விலங்குகள் தினத்தை பற்றிய குறிப்புகளை கொடுத்து அதை பற்றி அவர்கள் பேச வைத்து அவர்களுடைய குரலில் ஒளிப்பதிவு செய்த அந்த ஆடியோவை விவத் பாரதி தமிழ் பண்பலை அப்படின்ற அந்த இதில் சின்ன சின்ன சிட்டுக்கள்ன்ற டெலகிராம் குரூப்பில் நீங்கள் அனுப்பி வைங்க. அனுப்புனீங்கன்னா அவங்களுடைய குரலில் வந்து அந்த பதிவுகளை இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். தொடர்ந்து நமது பண்பலையோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சி நடத்த பாடல் உங்களுக்காக மது பாலகிருஷ்ணனுடைய குரலில் வித்யாசாகருடைய இசையில் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய குரலில் உலக விலங்குகள் குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்களுடைய குரல் பதிவாக செஞ்சு சின்ன சின்ன சிட்டுக்கள் அப்படின்ற அந்த குரூப்புக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் முதல் நேராக திருமழிசையிலேருந்து அஸ்விதா ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப நன்றி அஸ்விதா. தொடர்ந்து அஸ்விதா மாதிரியே இன்னும் குழந்தைகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து பேசி அனுப்புகிறாங்க அப்படின்றத நிச்சயமாக இந்த பாடலுக்கு பிறகு நாம் கேட்க இருக்கலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பசங்க படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

கண்ணுக்குள்ள கண்ணை கட்டி விட்டது போல் பல்லு கட்டி நோட்டு புக்கில் வெட்டி வச்ச

0: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: நேரம் 10:25 ஆகுது. நாம் நிகழ்ச்சியில் சின்ன சின்ன சிட்டுக்களில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட பேச போகிற அடுத்த நேயர் யார், எந்த குழந்தை, நம்மளோட கருத்துக்களை பதிவு செய்துன்றதை கேட்கலாம். இணைந்திருங்கள்.
2: அனைவருக்கும் இனிய கலை வணக்கம், வாழ்த்துக்கள். திருமசை தோகுத்தரசன், உடையார் கோயில், திருமசை. உலகிலே மிகப்பெரிய விலங்கு கடலில் வாழும் நீல திமிங்கலம்தான், ப்ளூ வேல் ஆகும். நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்கு ஆப்பிரிக்காவின் யானை, ஆப்பிரிக்கா எலிபேண்ட் ஆகும். உலகிலே மிக வேகமான விலங்கு நிலத்தில் வாழும் சிறுத்தைதான், சீதா. மிக வேகமாக ஓடக்கூடியது. மிக உயரமான விலங்கு

கழுத்தை கொண்டது. ஒட்டக சிவிங்கி, ஜிராஃபி, உலகில் மிக உயரமான விலங்கு. வாய்ப்பளித்த விருது பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, வணக்கம்.

நிலவே மிளதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்தோம். பாடலுக்கு முன்னாடி நம்ம கிட்ட தோஹித் அரசன் அப்படின்ற குழந்தை, ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், அவரும் ரொம்ப அழகா உலகத்திலேயே ரொம்ப பெரிய விளங்கியது, கடல் வாழ் உயிரினம் எது, ரொம்ப உயரமான உயிரினம் எதுன்னு சொல்லி தனக்கு தெரிந்த கருத்துக்களை ரொம்ப அழகா பதிவு செய்து அனுப்பியிருந்தார். உங்க வீட்லயும் இந்த மாதிரி குட்டீஸ் இருக்கிறாங்க, பயங்கர சேட்டை பண்றவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய குரல்ல இந்த மாதிரி உலக விலங்குகள் பற்றிய குறிப்புகளை பேச வச்சு அதை நீங்கள் ஆடியோவாக எடுத்து சின்ன சின்ன சிட்டுகள் அப்படின்னு டெலகிராம் குரூப்புக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க. அவங்களுடைய குரல் பதிவில் வந்ததை நாம் எல்லாரும் கேட்டு இன்புறலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்திலிருந்து வருது அப்படின்றத பார்த்துடலாம். போடா போடி திரைப்படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. சிலம்பரசனுடைய குரலில், வாலியோட வரிகளில், தரண்குமாருடைய இசையில், இதுவும் அந்த பாடல் கேட்கலாம் வாங்க.

நேரம் 10:38 28 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை மற்றும் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். இன்னைக்கு வனவிலங்குகள் பற்றிய ஒரு பெரிய விஷயங்களை குழந்தைகள் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ விலங்குகளை காப்போம், கூடவே அதனால் நாம் புவியையும் காப்போம் அப்படின்ற ஒரு பெரிய கருப்பொருளை தான் கடந்த ஆண்டு வந்து இதனால் கொண்டாடணும். நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலாவுக்காக விலங்குகளை வந்து சுரண்டக்கூடாது. விலங்குகளை அவற்றுக்கே உரிய காடுகளில் தான் நம்ம வாழ வைக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் வந்து உருவாக்கணும். காடுகளை நாம் அழித்து அந்த இடங்களில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சுகபோக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா, காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் காட்டை விட்டு நிலத்தை நோக்கி இடம்பெயர்ந்து வர ஆரம்பிக்குது. நாம் நிறைய செய்திகளை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். காட்டு யானை ஒன்று ஊருக்குள்ளே புகுந்தது, காட்டுக்குள்ளே இருந்த ஒரு புலி வந்து ஒரு சிறுத்தை வந்து இவங்களை வந்து வேட்டையாடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதை எல்லாத்தையும் விட நாம் எல்லாருமே ரொம்ப பொதுவாக நம்ம கண்கூட பார்க்குற விஷயம், நிறைய ஊர்களில் குரங்குகள் பார்த்திங்கன்னா மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் தேடி எடுத்து சாப்பிட்ற காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நாம் உடனே அதில் விரட்டுறத திருத்துறதுலாம் சொல்லிட்டுருக்குறோம். சமீபத்தில் ஒருத்தர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரங்குகளுக்கு நாம் வந்து உணவை கொண்டு போய் கொடுத்து அதை வந்து பழக்கப்படுத்தக்கூடாதான். குரங்குகளுடைய இயல்பே எப்படின்னா, அது மரங்களில் சுற்றி திரிந்து அங்கேயும் இங்கேயும் அலைந்து அதுக்கு தேவையான உணவுப் பொருளை தான் அது வந்து தேர்ந்தெடுத்துக்குமா. அது சாப்பிட்டது போக தன்னுடைய இனத்தை சார்ந்த மற்ற குரங்குகளுக்கும் அதெல்லாம் கொடுத்து அதுங்க வந்து இது பண்ணும். அதே மாதிரி ரொம்ப சுமூகமாக அதுங்க விளையாடிக்கும். ஒன்றோட ஒன்று அதுங்க ஓடி பிடிச்சி விளையாடுறத பார்க்கும் பொழுதும், இல்லை அது ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு பக்கத்தில் உட்கார வச்சு அதனுடைய தலைக்கு பெயின் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை தன்னுடைய குட்டி குரங்கையை தன்னுடைய மார்போடு அணைச்சிக்கிட்டு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த தாவி போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இயற்கை அதற்காகவே வடிவமைத்து கொடுத்த வாழ்வியல் செயல்முறைகள். அப்படி இடம்பெயரக்கூடிய குரங்குகளை நாம் நம்ம வீட்டுக்குள்ளே அதுக்காக ஒரு பழத்தையோ இல்லை அதற்காக ஒரு உணவையோ எடுத்து கொடுத்து அது இருக்கக்கூடிய பாதையில் போய் நாம் வந்து குறுக்கிடக்கூடாதான். அப்படி குறுக்கிட்டோம்னா அதனுடைய மனநிலை எப்படி மாறும் அப்படின்னா, நாம் வந்து காடுகளில் அலைஞ்சி திரிய வேண்டாம், நமக்கான உணவுகளை இங்கேயே கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் அவங்ககிட்டே இருந்து அந்த உணவுப் பொருளை பிடுங்கி சாப்பிட்றக்கூடிய இயல்பு

குரங்குகளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நாமும் பழக்க வைக்கிற விஷயங்கள் தான், நம்ம வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பழக்கம் சரியானதாக இருந்தால் நிச்சயம் அந்த ஜீவராசிகளுடைய பழக்கமும் சரியாக தான் இருக்கும். தொடர்ந்து நாம் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 10:46 நிமிடம். சின்ன சின்ன சிட்டுகளில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த விலங்குகள் தினத்தை பற்றி சமீபத்தில் ஒரு கவிதை படிச்சிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இயற்கையோடு இணைந்து மனிதனை வாழ்விக்குமே, இயற்கை சீற்றத்தை முன்னமே உணர்த்துமே. ஐந்தறிவு என்றாலும் ஆறறிவை பாசத்தாலும் நன்றியாலும் வெல்லுமே. நம்மை அழிக்க முடியும் என்றாலும் நம்மிடம் அடங்கி செல்லுமே. விலங்கினம் வாழ்ந்திடவே கானகம் காப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை இருந்தது. ரொம்ப அழகான வரிகள். நிச்சயமாக காடுகள் அப்படின்றது நம்முடைய சுயநலத்துக்காக இன்றைக்கு சுரண்டப்பட்டாலும், அந்த காடுகள் இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் மண்ணில் நாம் வாழ முடியாது. ஆக காடுகளும் நாமும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய விலங்கினங்களும் வாழ வேண்டும். இப்படி எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடைய ஒரு விஷயங்கள். அந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜாவுடைய குரலில் இதோ.

நேரம் 10:51 ஆகுது. சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விலங்குகள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனங்களுக்குள்ளேயும் நிச்சயம் இனியும் கூடுகட்டி வாடகைக்கு விடுவதில்லை. எந்த விலங்கும் தேவை

யும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை. கவனி மனிதனே, கூட்டு வாழ்க்கை இன்னும் குலையாமல் இருப்பது காட்டுக்குள்தான். அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய். உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குக்கு இல்லை. மனிதா, இதை மனம் கொள். கர்ப்ப வாசனை கண்டுகொண்டால் காலை பசுவை சேர்வதில்லை. ஒருவனுக்கு ஒருத்தி, உனக்கு வார்த்தை, புறாவிற்கு வாழ்க்கை. எந்த புறாவும் தன் ஜோடியின்றி பிற ஜோடி தேடுவதில்லை. பூகம்பம் வருகுது எனில் அலைப்பாயும் விலங்குகள், அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள். இப்பொழுது சொல், அறிவில் ஆறு பெரிதா, ஐந்து பெரிதா? மரணம் நிஜம், மரணம் வாழ்வின் பரிசு. மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால் சில பேரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால்தான் புதைக்கவே பழகினோம். சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே. கொஞ்சம் பொறு. காட்டுக்குள் என்ன சத்தம்? ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. சீ மனிதனே என்று வரிகளை கேட்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முறையும் விலங்குகளுடைய வாழ்க்கை முறையும் எவ்வளவு அழகானதாக இருக்குது பாருங்கள். அறிவுகளில் தான் நாம் பெரியவங்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்முறைகள் எல்லாமே விலங்குகளை காட்டிலும் ரொம்பவும் குறைவாகவே இருக்கிறது. காட்டு விலங்குகளையும் நாட்டு விலங்குகளையும் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பாதுகாக்கணும், இல்லை அவங்ககிட்ட நம்ம எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றத இந்த பாடல், இந்த கவிதை நமக்கு உணர்த்துது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 10:58. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி வந்துட்டோம். கற்றுக்கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா கழுதைகிட்ட இருந்து கூட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, கடுமையான வெயில், மழை, குளிர் எதுவாக இருந்தாலும் கழுதை தன்னுடைய வேலையில் சோர்வே அடையாமல் தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தனக்கு ஒரு பிடி சோறு வச்சாலும் அதை தான் மட்டும் செல்லாமல் மற்றவர்களையும் கரைந்து கூப்பிட்டு அழைத்து சாப்பிடக்கூடிய அந்த ஒற்றுமை குணத்தை காகங்கிட்டிருந்து கற்றுக்கலாம். எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் அதிகாலையில் சேவல் கூவி மற்றவர்களை எழுப்புகிற அந்த சுய ஒழுக்கம், நேரம் தவறாமை, இதை நாம் சேவல்கிட்டேருந்து கற்றுக்கலாம். குயில் கருப்பாக இருந்தாலும் தன்னுடைய இனிமையான குரலால் தங்கள் மற்றவர்களை வந்து மகிழ்விக்குது. நாம் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய சொற்களும் செயல்களும் ரொம்ப இனிமையாக இருந்ததுன்னா மற்றவர்களுக்கு நமக்கு பிடிக்கும். அதே மாதிரி தனக்கு எவ்வளவுதான் முன்னாடி மீன்கள் ஓடினாலும் தனக்கு தேவையான மீன் வருகிற வரை காத்திருக்கக்கூடிய கொக்கு, அதான் சொல்லுவாங்க, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அது மாதிரி தனக்கு சரியான இடமும் வாய்ப்பும் எப்போ கிடைக்கும்ன்றதை காத்திருந்து வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த குணத்தை கொக்கு கிட்ட இருந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி பதுங்கக்கூடிய குணம் இருந்தாலும் புலி தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தான் தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் வெளிப்படுத்தி எதிரிகளை தாக்கும். உங்களுடைய குணமும் அப்படி இருக்க வேண்டும். இப்படி நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கலாம். அதில் குறிப்பாக நாம் எல்லாரும் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி நாய், நன்றியோட தனக்காக ஒரு பிடி சோறு வச்சாலும் கடைசி வரை நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த குணத்தை இந்த விலங்குகள்கிட்டருந்து கற்றுக்கலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்களை விலங்குகள்கிட்ட நம்ம கற்றுப்போம். கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் இனிமையாய் வாழலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

நேரம் 11:01. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. 1950, 1960 மற்றும் 1970களில் வெளியான திரை இசையில் இடம்பெற்ற பாடல்களை தான் இப்போ நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400102 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.

0: 3 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.

பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:16. சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர்ஈஸ்வருடைய குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில் பாடலை கேட்டு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்றத பார்க்கலாம். வெண்ணிலாடை திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது. பி. சுசீலாவோட குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில், இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:20. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக என் கடமை திரைப்படத்திலிருந்து ஒலிக இருக்கிறது. TMS-ஓட குரல்ல கண்ணதாசனுடைய வரிகளை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவருடைய இசையில கேட்கலாம். வாங்க

நேரம் 11:24. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டிஎம்எஸ் குரலில் வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:28. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக யார் நீ திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசனுடைய வரிகளில், வேதாவோட இசையில், பி. சுசிலாவோட குரலில், பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஒழிக்க இருக்கிறது. கண்ணதாசன் வரிகள், டிஎம்எஸ் உடைய குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் கேட்கலாம். வாங்க

நேரம் 11:35 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மருதகாசியுடைய வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் பி சுசிலாவோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. 1000 ரூபாய் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:39. என்று மினியவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. TMS குரலில், கண்ணதாசன் வரிகளில், வேதாவினுடைய இசையில். இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:43. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா இணைந்து பாட வராங்க வீர அபிமன்யு திரைப்படத்திற்காக. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:47. என்றும் இணையவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலாவின் குரலில், கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் ஒலிக்க இருக்கிறது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:50. என்று மினியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகள், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், பி சுசிலாவின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:54. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் பி கே ராமமூர்த்தி இவர்களுடைய இசையில் பி சுசிலா குழுவினரோடு இணைந்து பாட வர்றாங்க. வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:57. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வந்துட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் நிச்சயம் உங்களுடைய செவிகளுக்கு இனிமை பயத்திருக்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து கிளம்புவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் கேட்டு ரசிக்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளிலும் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரெட்ரோ நேரம் எப்பொழுதுமே உங்களுக்காக பாடலை ஒரு தொகுப்பாக வழங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். அந்த வரிசையில் இன்று நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கிற தொகுப்பு என்ன தொகுப்பு கேட்டு பார்த்துருங்களேன்.

ஒலித்த பாடல் ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருந்தார்கள். டி வி கோபாலகிருஷ்ணன் அவரும் உடன் பாடியிருந்தார். வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. இன்று நம்முடைய ரெட்ரோ நேரத்தில் முதல் பாடலாக இந்த பாடலை ஒளிபரப்பியதற்கு நிச்சயமாக காரணம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இல்லையா? இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ். சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையானா, நல்லாக உங்களுக்கு அறிமுகமானவராக

இயக்குநராகவே இருப்பார். இவர் ஒரு தென்னிந்திய திரையுலகின் மிகச்சிறந்த இயக்குநர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் மிகவும் முக்கியமானவர் இந்த சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ். இவர் வந்து தனக்கென்று ஒரு சிறந்த பாணியை வச்சுட்டு பல நல்ல திரைப்படங்களை நமக்கு அளித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். அதுவும் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பரிசோதனை முறையில் படம் எடுப்பது, அதில் இவர் மிகவும் முக்கியமானவர் அப்படின்னே சொல்கிறாங்க. இவர் வந்து தன்னுடைய 95வது வயதில் அக்டோபர் 3 நாள் காலமானார். இதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் உள்ள உதயகிரியில் 1931 ஆண்டு செப்டம்பர் 21 தேதி பிறந்தவர் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ். சென்னை பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பட்டம் பெற்ற

கீதம் ஸ்ரீனிவாசராவ். சென்னை பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பட்டம் பெற்றவர். சினிமா மீது தீராத காதல் கொண்டிருந்த இவர் புகழ்பெற்ற இயக்குனர் கே வி ரெட்டியிடம் இணை இயக்குநராக தன் பணியை தொடங்கினார். தெலுங்கில் 1972 வெளியான நீதி நிஜாயிதி என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். இப்போது நம்ம முதல்ல கேட்ட பாடல் இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் ராஜபார்வை. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவர் தான். இப்போ அடுத்து நாம் ஒரு பாடல் கேட்கப் போகிறோம். இது இவர் தமிழில் முதன் முதலாக இயக்கிய திரைப்படம். அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் திக்கற்ற பார்வை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. வாணிஜெயராம் பாடியிருக்கும் பாடல், கண்ணதாசன் இயற்றியிருக்கிற பாடல், வீணை சிட்டிபாபு இசையில். இந்த பாடல் நாம் எத்தனை பேர் கேட்டிருப்போம் அப்படின்னு தெரியலை. அரிதான ஒரு பாடல் இது அப்படின்னே சொல்லலாம். அதாவது நாம் அரிதாக கேட்கிற ஒரு பாடல் இது அப்படின்னு சொல்லலாம்.

கேட்ட இந்த பாடல் நம்ம சொன்னோம் இல்லையா, திக்கற்ற பார்வதி என்ற ஒரு தமிழ் திரைப்படம், இவர் இயக்கியது முதல் படம் இவருக்கு தமிழில். இந்த படமே வந்து தமிழ் படத்திற்கான தேசிய விருது இவருக்கு கிடைத்தது. இப்போ வந்து சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயே நமக்கு நடிகர் கமல்ஹாசன், சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் இவங்களுடைய கூட்டணியில் சில படங்கள் நிச்சயமாக நமக்கு கடகடன் ஞாபகத்துக்கு வரும். அது எல்லாமே வந்து பிரசித்தி பெற்ற படங்கள்னு சொல்லணும், வெற்றி பெற்ற படங்கள்னு சொல்லணும், வித்தியாசமான படங்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த வரிசையில் இப்போது நாம் அடுத்து எந்த படத்திலிருந்து பாடல் கேட்கப் போகிறோம் அப்படின்னா, அபூர்வ சகோதரர்கள் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, எஸ்பி சைலஜா இணைந்து பாடியிருக்கிற பாடல். வாலியின் பாடலுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். நேயர்களே, இன்றைக்கி நாம் சொல்லிட்டோம் இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் தமிழில் இயக்கிய சில திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக பாடல்கள் வலம் வருகிறது.

நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா, இயக்குனர் சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் இவர் வந்து சோதனை முறையில் படம் எடுப்பதிலும் மிகச்சிறந்த பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் புஷ்பக் விமான் அப்படின்னு, எல்லா மொழிகளிலுமே அவர் வந்து அந்த படத்தை வெளியிட்டிருந்தார். அவர் இயக்கிய திரைப்படம் தமிழில் பேசும் படம் என்று வந்தது. படத்தினுடைய பெயர் பேசும் படம், ஆனால் படம் என்னவோ பேசாத படம். ஆமாங்க, அதாவது பேசுகிற படங்கள் வந்த காலகட்டத்தில் அவர் ஒரு படத்தை முழுக்க முழுக்க பேசாமலே எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை, இந்த படங்கள்லாம் பார்க்க வேண்டிய படங்கள்ங்க. அது எப்படி அவருக்கு அப்படி ஒரு ஐடியா வந்ததுன்னே தெரியலை. ஒரு படம் முழுக்க பேச்சே கிடையாது, ஆனால் அந்த படத்திற்கு தமிழில் பேசும் படம் என்று பெயர் வைத்திருந்தது. அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். இப்படி சோதனை முயற்சிகளில் படம் எடுப்பதில் அவர் வல்லவர். நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள் ஆரம்பத்துலலாம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி சப்ஜெக்டாக இருக்கும், ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ நாம் கேட்டோம் பார்த்தீங்களா, இந்த படம் இதுவும் வந்து நல்ல ஒரு சப்ஜெக்ட், அன்றைக்கி நல்லா ஓடின ஒரு படம். இப்போ அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் வந்து மைக்கேல் மதன காமராஜன். இது எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நகைச்சுவையான திரைப்படம் அப்படின்னு நாம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இதுவும் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான். இதோ இதில் கமல்ஹாசன் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கும் ஒரு பாடல், பஞ்சவர்ணாச்சலம் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில்.

0: நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

உங்கள் ஆர்ஜே ஜெய ராமலட்சுமி. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் இது 102.3. நேயர்களே, இன்றைய ரெட்ரோ நேரம் நேற்று மறைந்த இயக்குனர் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தமிழில் இயக்கிய சில திரைப்படங்களிலிருந்து பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அவர் வந்து தன்னுடைய 95வது வயதில் காலமானார். இத்தனை வருடங்களில் அவர் வந்து தனக்கென்று ஒரு பாணியை தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல தென்னிந்திய திரையுலகிலேயே வைத்து கொண்டு, அது மட்டுமல்லாது பலவிதமான சோதனை முயற்சிகளிலான படங்கள் எடுத்து தரமான படங்கள், பிரபலமான படங்கள் என்று எல்லா வகையிலுமே எல்லா ஜோனர்லேயுமே அவர் படங்கள் கொடுத்திருக்கிறார். இப்போது அந்த வரிசையில் நாம் அடுத்து மகளிர்

சாத்தடி சாத்து எல்லாமே அம்மாடி தில்லில்லா கில்லாடி கேப்பாரி சோமாடி முடிஞ்ச தவறினா வதச்சி விரட்டணும் தங்க வாரத்தான் அடுத்து பொறத்தணும் வீட்டை தாண்டி வெளியே வந்தது வீட்டை நீ மாத்தடி மாத்து வேலை பார்ப்பு பெண்ணை தீண்டிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து

வேலையே வந்ததும் ரூட்டை நீ மாத்தடி மாத்தி வேலை பார்த்து பெண்ணை தீங்கிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து எல்லாமே.

மாற்று வேலை பார்த்து என்னை திங்கிடும் ஹீரோவை சாத்தடி சாத்து அல்லாம அம்மாடி தவறினா வதக்கி தரக்கணும் தம்பு.

பாதி சாத்து. அந்த நம்ம இன்னைக்கு வந்து இயக்குனர் சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் இவருடைய தமிழ் திரைப்பட பாடல்கள்லாம் ஒளிபரப்பிட்டிருக்கோம். சில பாடல்களை அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் ரெட்ரோ நேரத்தில். இப்போ நாம் கேட்டோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு படங்களுமே வந்து எவ்வளவு ஒரு நகைச்சுவையான படங்கள் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடலும் கூட அதுவும் மிகவும் நகைச்சுவையான ஒரு திரைப்படம். காதலா காதலா திரைப்படத்தில் கமல்ஹாசன் உதித் நாராயண் இணைந்து பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், கார்த்திக் ராஜா இசையில்.

நம்முடைய நேயர்கள்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்க பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சில பதிவுகள் சரியா, செல்வகுமார் எம்ஜி கேஎம் கார்டன்லேருந்து தெலுங்கு திரையுலகில் பிரபலமாகி தமிழில் பிரபலமான படங்களை தந்து இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்த இயக்குனர் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்களின் நினைவலைகளை போற்றுகின்ற வகையில் அவர் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை தேர்வு செய்து வழங்கியது சிறப்புக்குரியது. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்களது கைவண்ணத்தில் உருவான திரைப்பட பாடல்கள் அருமை. திக்கற்ற பார்வதி படப்பாடல் சிறப்பு. அது இப்படி நம்முடைய நேயர்கள் வந்து பல நேயர்கள் வந்து இன்றைக்கு ஒலிபரப்பான ரெட்ரோ நேர பாடல்கள்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தி கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம், அவங்களும் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் அவங்க பற்றிய தகவல்களும் திரை இசை பாடல்களும் மிக மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து இப்படி நல்ல பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரத்தில் நிலையத்தில் நேரம் 12:39:30. இன்னும் சில நொடிகளில் 12:40-க்கான தமிழ்ச் செய்திகள் இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஷேகான் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் உலக அளவில் நமது ஜனநாயகம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேர்தலில் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி வருவதை அவர் கண்டித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டதாக கூறும் காங்கிரஸ் கட்சி, தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதாக தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும், மேற்கு வங்கத்தின் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய

0: அவர் மத்திய திட்டங்களுக்கான விரிவான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். ஹைதராபாத் மாநகரம், மெச்சல், மல்காகிரி ஆகிய மாநகரங்களுடன் இணைந்து வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தெலங்கானா மாநிலத்தின் 80% வருவாய் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்ட மாவட்டங்களில் இருந்து கிடைப்பதாக அவர் கூறினார். ஹைதராபாத்தில் மெட்ரோ மற்றும் மூசி ஆற்றின் தூய்மை பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கு தேவையான மத்திய அரசின் நிதி உதவியை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சுப்பிரமணிய சிவா வந்தே மாதரம் பாடல் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்காக சுப்பிரமணிய சிவா ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிகச்சிறந்த மேடை பேச்சாளரும் பத்திரிகையாளருமான தியாகி சுப்பிரமணிய சிவா ஞானபானு இதழ் வழியாக சுதந்திரம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும் பணிகளை போற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தைரியத்துடன் போராடிய அவர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்ததாக சுட்டிக்காட்டினார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1932 சுதந்திரத்திற்காக போராடி தியாகி திருப்பூர் குமரன் உயிர் நீத்தவர் என்று கூறினார். உயிர் பிரியும் தருவாயிலும் மூவர்ண கொடியை இறுக பிடித்தவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ராஜாஜியால் தேசத்தின் பொது சொத்து என்று அழைக்கப்பட்ட தியாகி திருப்பூர் குமரனின் தியாகங்களை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் தைரியமும் தியாகமும் எப்போதும் ஊக்கமளிப்பதாக கூறினார். திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று புகழாரம் சூட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நமது விமான நிலையங்களில் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் இடம்பெறுகிறது.
2: பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் தற்போது உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது. பல்வேறு நகரங்களுக்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாள்வதில் சிறந்த விமான நிலையமாக பெங்களூரு திகழ்கிறது. சென்ற நிதியாண்டில் இந்த விமான நிலையத்திலிருந்து 4 பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 24% பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த காலகட்டத்தில் 280,000 விமானங்கள் இந்த விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு 500,000 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. நவீன சோதனை அறைகள், விமான போக்குவரத்து குறித்த டிஜிட்டல் தகவல் பலகை உள்ளிட்ட

0: பயணிகளுக்கான வசதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் பாராட்டப்படுகிறது. பூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் பெங்களூரு மாநகரில் உள்ள இந்த விமான நிலையத்தின் பூங்கா வடிவிலான அலங்காரம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகளின் வசதிகள், நவீன கட்டமைப்பு, கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்புடன் கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரு நகரத்தின் அழகை பிரதிபலிக்கிறது என்றால் அது மிகையல்ல.
1: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருங்கடல் வழியாக எண்ணெய் கப்பல் தடையின்றி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, துருக்கி, எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் பரிந்துரைகளை முன்வைத்தன. முன்னதாக ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவின் முயற்சிகளை வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சேகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் இந்த மாரத்தான் போட்டியை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் தொடங்கி வைத்தார். 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஆகிய 3 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது சிறப்பாக போராடிய இந்திய விமானப்படையின் ஃபிளையிங் ஆபீசர் நிர்மல்ஜித் சிங் சேகோன் நினைவாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஜப்பானின் நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ விளையாட்டரங்கில் பிற்பகல் 2:30 நிறைவு விழா நடைபெறுகிறது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார். ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்கு எதிராக 279 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 89 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. சேகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நூற்று 2.3 இப்பொழுது நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் தொடர்கிறது. நம்ம வந்து இன்றைக்கி சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்குனர், மறைந்த இயக்குனர், நேற்று தான் மறைந்தார் தன்னுடைய 94வது வயதில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் இயக்கிய தமிழ் திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை உங்களுக்காக வழங்கிட்டுருக்கோம். நம்முடைய நேர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நினைவஞ்சலி மாதிரி பதிவுகளையும் போட்டுட்ருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி கவி கோலம் சிங்கிதம் சீனிவாசராவின் நினைவாக மங்கா இயக்கிய படத்திலிருந்து தங்கமான பாடல்களை தாம் இந்தே அஞ்சலி செய்தீரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிவேதா ராஜு கண்ணர்பாளையம் அவங்க வந்து என்னென்ன அவங்க படம் இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இப்போ வழங்கிட்டோம். திக்கற்ற பார்வதி, ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், மகளிர் மட்டும், இத்தனை படங்கள்ல இருந்தும் நாம பாடல் ஏற்கனவே வழங்கிட்டோம். காதலா காதலாவும் வழங்கிட்டோம். இன்னும் இருக்கிறது வந்து சின்னவாதியார், இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அதே வழங்க போகிறோம் நாம. லிட்டில் ஜான் அதுவும் முடிந்தால் வழங்கிவிடலாம். மும்பை எக்ஸ்பிரஸ், இத்தனை படங்கள் தமிழில் அவர் இயக்கியிருக்காங்க அப்படின்னு நிவேதா ராஜு கண்ணர்பாளையத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், தேங்க்ஸ் ஃபார் ஆனரிங் த லேட் லெஜெண்டரி டைரக்டர் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் பை பிளேயிங் சாங்ஸ் ஃப்ரம் த ஃபிலிம்ஸ் ஹி டைரக்டர்னு போட்டிருக்கு. அது மாதிரி நடராஜன் சுப்பையா புத்தகரம், அவங்களும் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளிலும் இயக்கியவர் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்முடைய நேயர்கள் பலர் இப்படி போட்டுட்ருக்காங்க. அனைவருடைய பதிவுகளையும் நம்மால் படிக்க முடியவில்லை. முடிந்தவரை சில சில பதிவுகளை மட்டும் நாம் இப்போ உங்களுக்காக படித்தோம். அதே மாதிரி அன்புராணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் அவர்களுக்கு அஞ்சலியாக அந்திமழை பாடல் ஆகாயம் மழை வாணி ஜெயராம் அவர்கள் இனிய குரலில் அரிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், அடுத்து ஒரு பாடல் கேட்டுருவோமா? என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னா, சின்னவாதியார் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியிருப்பது. வாலியின் பாடலுக்கு இசை இளையராஜா.

0: தொடர்ந்து நந்தி விருதுகள் பெற்றிருக்கிறார். 3 கர்நாடக மாநில விருதுகளை பெற்றிருக்கிறார். இதை தவிர அரசு சாராத பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 60 படங்கள் இயக்கியிருக்கிறார். 1931 பிறந்த அவர் 2026 அக்டோபர் 3 நேற்று தன்னுடைய 95 வயதில் இயற்கை எழுதினார். இப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வயதிலும் அவருக்கு இருந்த கலை ஆர்வம், கலையின் மேல் அவர் கொண்டிருந்த ஒரு பற்று அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஜூன் மாதம், அதாவது கடந்த ஜூன் மாதம் அல்ல, இப்பொழுது முடிந்த ஜூன் மாதம் 2026 அவர் இயக்கிய ஒரு படம் வெளிவந்தது தெலுங்கில். அந்த, அதாவது பாருங்கள், எந்த வயசில் பாருங்கள், கிட்டத்தட்ட 94 வயதில் அவர் இயக்கிய ஒரு திரைப்படம் வெளிவருகிறது தெலுங்கு மொழியில். அந்த படத்தினுடைய பெயர் வந்து, அவருடைய பெயர் வந்து சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ். அந்த படத்தினுடைய பெயர் சிங் கீதம், அதாவது SING. சிங் அப்படின்னா பாடு, கீதம்னா நம்ம கீதம் இல்லையா, சிங் கீதம் அப்படின்னு ஒரு படம் இயக்கினார். அதுவும் கூட ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு படம் அப்படின்னே சொல்லணும். இப்படி சில இயக்குனர்கள் அல்லது சிலர் தான், எந்த திரை உலகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்திய திரையுலகமானாலும் சரி, தென்னிந்திய திரையுலகமானாலும் சரி, சிலர் தான் அப்படியே அந்த தங்களுக்கென்று ஒரு இடத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், வகித்து கொள்கிறார்கள், ஆளுகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி சில இயக்குநர்களில் மிகவும் முக்கியமானவர் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அவர்கள். அவருடைய நினைவாக இன்று அவர் இயக்கிய தமிழ் திரைப்படங்களிலிருந்து ரெட்ரோ நேரம் உங்களுக்கு சில பாடல்களை வழங்கியது. நிச்சயமாக அனைத்து பாடல்களையுமே நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம்.
1: ரெட்ரோ நேரம்

இன்றைய ரெட்ரோ நேரத்தில் உங்களுக்கு இயக்குனர் சிங்கிதம் ஸ்ரீனிவாச ராவ் அவருடைய தமிழ் திரைப்படங்களிலிருந்து சில பாடல்களை ஒளிபரப்பினோம். அவர் இரண்டு தேசிய விருதுகள் பெற்றிருக்கிறார். அது தவிர ஐந்து

0: முதல் நேயராக யார் பங்கேற்கிறாங்க, அவங்க என்ன பாடலை தங்களுடைய விருப்பமாக கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோமா? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
1: இனிய மதிய வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லலையே.
1: சகோதரிக்கு இனிய வணக்கம் மதிய வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோவிலை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: மணக்குடி ராஜேந்திரன், உங்களுக்கு என்ன பாடல் ஐயா வேணும்?
1: எனக்கு படம் வந்து அந்தமான் காதலி. அந்தமானை பாருங்கள் அழகு, அந்த அழகே தனி அழகு சகோதரி.
0: அந்த பாட்டுல கேட்டுருவோமா?
1: கண்டிப்பாக. எல்லா நேர்களுக்காகவும் சகோதரிக்காகவும் கொடுங்க சகோதரி. கொடுத்த உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.

0: அந்தமான் காதலி திரைப்படத்தில் கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியிருந்தது. கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: நான் பன்னதூர் நாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மனிதரில் இஷ்டனை நிறங்களா, அந்த படத்துல இருந்து மழை தருமோ இந்த மேகம், அந்த
0: பாடல் உங்களுக்காக. நன்றி.
1: நன்றிமா.

0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். என்ன பாட்டு ஐயா வேணும்? உங்க பேரை சொல்லலையே.
1: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குழந்தைநாதன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சத்யராஜ் நடித்த படம் கடலோர கவிதைகள் வந்து போடி நடையா போறவரே, அனைத்து நேயர்களுக்காகவும் வாய்ப்பு. நன்றிமா,
0: நன்றி.
1: ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்குமா நம்ம நிகழ்ச்சி?
0: சரிங்க, கேட்டுருவோமா பாட்ட? நன்றி.
1: கேட்கலாமா? நன்றி மேடம்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: உங்கள் விருப்பத்தில் பாடல், உங்கள் சாய்ஸ். இந்த உங்கள் விருப்பத்தில் நீங்கள் வந்து எந்த மாதிரியான பாட்டை கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு விருப்பமான பாடலை உடனடியாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் நேயர், வணக்கம், வித் பாரதி தமிழ்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
2: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: முரட்டுக்காலை வரதுலேருந்து புதுவண்ணங்கள் தோற்றிடும் சோழங்களை பற்றி
2: கேட்டுருவோங்க. நன்றி பங்கேற்றதற்கு.
3: நன்றி.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ். எங்க இருந்துமா பேசுறீங்க?
1: அரக்கோணம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: புதிய
0: இதோ உங்களுக்காக அந்த பாட்டு. நன்றி அம்மா.
1: நன்றி மேடம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: சக்கர தேவன் படத்துலேருந்து நல்ல வெள்ளிக்கிழமையில அம்மா உன் வாசலிலே பாட்டு எடுத்து
0: கேட்டுருவோமா?
1: ஆ, கேட்கலாம் மேடம்.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நான் இங்கே அகச்சின்பிள்ளிலேருந்து ஈஸ்வர் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ராஜாவின் பார்வையில், அம்மன் கோயில், எல்லாமே அந்த பாட்டு வேணும்.
0: சரி, அந்த பாட்டை கேட்கலாம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் காத்துட்ருக்கணும், சரியா?
1: நான் கண்டிப்பாக.
0: நன்றி
1: மேடம்.
2: நிறைய இருக்கு, ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: ஆர்பிஐ சொல்கிறது பிஎஸ்பிடி அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
4: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: உங்கள் விவித் பாரதி இப்பொழுது வழங்கிக் கொண்டிருப்பது பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
1: அனைவருக்கும் மதிய வணக்கம். காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் மரம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: ரோசாப்பூ ரவிக்கக்காரி படத்துல இருந்து வெத்தலை வெத்தலை வெத்தலையோ வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, இந்த பாட்டு வேணும்.
0: கேட்டுருவோங்க. நன்றி.
2: வெத்தலை வெத்தலை வெத்தலையோ

0: மண்ணு ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க முன்னாடி.

0: நிஜமாக வருவேங்க. நிஜமாக வருவேங்க. வயசான மனுஷங்க வாயார மனசார வாக்கணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

0: நம்மூர் காளைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ, வண்டி சோல செம்பட்டனா வித்து வர பொங்கட்டதா.
1: நம்முடைய நிகழ்ச்சியை, இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல் என்ன பாடல்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
2: தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பாவனாசு தாலுக்கா புவனேஸ்வரி பேசுறேன்.
1: என்ன பாடல்மா வேணும்?
2: பருத்தி விரல்ல இருந்து ஊரோர புளிய மரம் பாட்டு
1: கேட்டுடலாமா? நன்றி.

0: என்ன நக்கல, ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு, நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன
1: இங்க கண்ட பக்கத்துல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா
0: இங்கே வாரியா வைக்கத்த? ஏய் அர்ரா.

0: நேயர்களே, இந்த பாடலை மற்றொரு சந்தர்ப்பத்தில் முழுமையாக ஒலிபரப்புகிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பாடல்கள்லாம் நம்முடைய நேயர்கள் கேட்டிருந்தாங்க. எல்லா பாடல்களுமே மிக நல்ல பாடல்கள். நீங்களும் அனைத்து பாடல்களையும் ரசித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம். இதுவரை நாம் கேட்டு ரசித்தது
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நேரம் 1:44:40. இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள் இடம்பெறும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 58வது இந்திய நிறுவன செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெருகுவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். உலக அளவில் மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் அதேவேளையில் விரைவான தொழில்நுட்ப மேம்பாடுகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதை குடியரசுத் துணைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். நிறுவனங்களின் நல் ஆளுமையுடன் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கி உலகளாவிய தனிப்பெரும் பொருளாதார சக்தியாக மேம்படுத்துவதில் நிறுவன செயலாளர்களின் பங்கு வழிகோலுவதாக கூறினார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க இந்தோ பசிபிக் கமாண்டர் அட்மிரல் சாமுவேல் பாப்பரோவுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்மித் மச்சாருடன் தொலைபேசியில் உரையாடிய அவர், ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிய அவரின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்படுவதாக கூறினார். கடற்பறவை இனங்களை மீட்டெடுப்பதன் மூலம் பறவைகளின் வாழ்விட மேலாண்மை, மறுசீரமைப்பு, பாதுகாப்பான இனப்பெருக்கம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்த முடியும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் சாம் பாலைவன தேசிய பூங்காவில் இன்று 2 கன மைல்களை விடுவித்து பேசிய அவர், அழிவின் விளிம்பில் இருக்கும் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள்

0: ஆராய்ச்சியாளர்கள், அலுவலர்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் சீரிய முயற்சியால் இப்பறவை இனங்கள் காப்பாற்றப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 123வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், கொடிக்காத்த குமரனின் தன்னலமற்ற தியாகமும் தேசப்பற்றும் வருங்கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்ற திருப்பூர் குமரன் காவலர்களால் தாக்கப்பட்ட போதும் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறே உயிர் நீத்ததையடுத்து கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 143வது பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுப்பிரமணிய சிவாவின் வீரமிக்க உரைகள் மற்றும் எழுத்துக்கள் நாட்டு நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற ஒவ்வொரு தலைமுறையினரையும் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது மணிமண்டல அமைந்துள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது. ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான உயர் சிகிச்சை செலவினங்களை மத்திய அரசே முழுமையாக ஏற்கும் வகையில் இந்த காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமானம், சமூக பொருளாதார நிலைகளை தாண்டி இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம் அனைவருக்கும் பயனளிப்பதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையின் டீன் டாக்டர் குமாரவேல் தெரிவிக்கையில்,
2: உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ்வதற்கான திட்டமாக இந்த ஆயுஷ்மான் பாரத் இருக்கிறது. இந்த திட்டம் வந்து 2018ல இருந்து இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் திட்டம் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் கூட பயன்படுத்த முடியும். எல்லா டிசீஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஏஜையும் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மால் போன் சர்ஜரி கீழே வர எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்து போயிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில், அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தாராபுரத்தில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து சாலை பேரணியில் தற்போது ஈடுபட்டுள்ளார். முன்னதாக மதுராந்தக தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 70 ரூபாய் வழங்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். இவ்விரு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொகுதிகளில் உள்ள வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலைக்குள் வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அனைத்து மதுபான கடைகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தனி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்து வருவதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனி தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில், இதனையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகத்தில் தற்பொழுது 5 முனை போட்டி நிலவி வரும் நிலையில், இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் உள்ள நிலையில், அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லை பகுதியில் தேர்தல் விதி மீறல்கள் கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தமிழகத்தில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை மயிலாப்பூர் ஆண்டிமானியம் தோட்டப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடியிருப்பு கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர், அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். 118 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் 702 அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த பாலசமுத்திர புலக்குளத்தில் மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைஞாயிறு தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில், பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.

0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் வேளாண் அடுக்கு திட்டத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களில் வரும் 5ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஈரோட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு, குழந்தை திருமணம் தடுப்பு, மலைவாழ் மக்களின் நலன் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். நவராத்திரி விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலுபொம்மை விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அஸ்தகிரியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர்கள் கொலுபொம்மை தயாரிப்பில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இப்பொம்மைகள் மிகுந்த கலை நயத்துடன் திகழ்வதாக நுகர்வோர் தெரிவிக்கையில்
1: மீனாட்சி, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேன். 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். பால மீனாட்சியும் பாவை வழக்கு டாலும் வாங்கினோம். ரொம்பவே பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. ஜப்பான் நகோயாவில் நடைபெறும் நிறைவு விழாவில் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி செல்வார். இந்நிகழ்ச்சியின் போது வரும் 2030ஆம் ஆண்டு தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான நடைமுறைகள் முறைப்படி ஒப்படைக்கப்படும். 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் உட்பட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற விவித் பாரதி தமிழ் 102.3 இந்த அலைவரிசையில் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் தீம் பேஸ்ட் ஃபில்ம் சாங்ஸ் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்கலாம். மூன்று மணி முதல் 4 மணி வரை வர்ணஜாலமாக இனிமையான பாடல்கள் வலம் வரும். 4 மணி முதல் 5 மணி வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக உங்களுக்காக ஒரு அழகான கேம் ஷோ அழகான பாடல்களோடு இடம்பெறும். ஐந்து முதல் 5:45 வரை பூந்தென்றல், இதுவும் வந்து ஒரு லைவ் லிசனர்ஸ் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம் தான். நேயர்கள் நேரடியாக பங்கு பெறும் நிகழ்ச்சி. 5:45 முதல் 5:55 வரை ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 6 மணிக்கு பக்தி பாடல்கள், 6:30 முதல் 6:40 வரை மாநில செய்திகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 6:40 என் விருப்பமாக ஆர்ஜே சாய்ஸ் பாடல்கள் கேட்கலாம். 7:00 முதல் 7:15 வரை திரை கானம் இடம்பெறும். அதனைத் தொடர்வது தமிழில் செய்திகள். 7:30 நம்மை சுற்றி, 7:35 பாட்டும் பயணமும். இனிமையான சுகமான பாடல்களின் தொகுப்பை கேட்டு ரசிக்கலாம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: வைப் பண்றேங்கிற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 மணி வரை
4: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
5: இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் RJ லே ராமலட்சுமி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழகம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆர் பி பட்நாயக் அவருடைய இசையில் அறிவுமதியினுடைய வரிகளில் ஆர் பி பட்நாயக், ஹரிணி, மாணிக்க விநாயகம் எல்லாரும் பாடின பாட்டு ஜெயம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக. இணைந்திருப்போம் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.
1: जिसका दाना दाना एक समान, ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।
3: 102.3 FM.
0: நேரம் 2:10. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிற அந்த பாடல்கள் கவிதையான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். வாயை திறந்தாவே கவிதையா பேசுறாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பாட்டும் வந்து எப்படி கவிதையில ஆரம்பிக்குது, அந்த மாதிரி பாட்டா நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கார்த்திக் ராஜாவினுடைய இசையில் பா விஜயுடைய வரிகளில் ஹரிஹரனுடைய குரல்ல உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வெத்பாரதி தமிழ் பண்பலையோடு.

பன்னிரண்டு மணி அப்படின்லாம் சொல்ல முடியாது, 2:16 கேட்டுட்டீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் செயல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கவிதை அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிக்கிற மாதிரியான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அப்படியே நம்ம வாழ்க்கையை கவிதையாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ உங்களுக்காக பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. பா விஜய் அவர்களுடைய வரிகளை எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் சித்ரா அவர்களுடைய குரலை கேட்க போகிறேன். இது கேட்போம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கீங்க. கவிதை அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிக்கிற மாதிரியான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாட்டு உங்களுக்காக காத்துட்ருங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் குருவிக்கார் அம்பை சண்முகம் அவர்களுடைய வரிகளில் ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கவிதைகள் என்ற சொல்ல தொடங்குகிற பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இளையராஜாவின் இசையில் வாலிவரிகளில் கே ஜே யேசுதாசும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் ஆத்மா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

நேரம் 2:31. கேட்டுட்டீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம். கவிதையா பேசுறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி, கவிதையா ப்ரோக்ராம் பண்றாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஷோ போயிட்டு இருக்கு. கவிதை அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிக்கிற பாடல்களை நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்குங்க. ஐஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஸ்ரீனிவாசம், சித்ராவும் பாடிய பாடல். இணைந்து கேட்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ்ஃபம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். கவிதையா பேசுற மாதிரி நிகழ்ச்சியை வந்து அப்படியே கவிதையா பண்ணிட்டு இருக்கோம். விஷயம் என்னன்னா, கவிதை அப்படிங்கிற சொல்லுல ஆரம்பிக்கிற பாடல்களை நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. பிரைசூடனுடைய வரிகளில் ராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் சித்ராவும் பாடிய பாடல். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மரங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்குங்க. இளையராஜாவின் இசில் பஞ்சு அருணாச்சலம் அருகிலே கே ஜெயசுதாசும் சித்ராவும் பாடிய பாடல். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 2:48. அவர் வாயை திறந்தாவே கவிதையா பேசுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம ப்ரோக்ராம் பண்ணாவே கவிதையா வர மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசுகிற மாதிரி, கவிதைகள் அப்படின்ற சொல்ல தொடங்குற பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சத்யா திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு வாலியினுடைய வரிகளில் ராஜாவின் இசையில் எஸ்பி

கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பமளிக்க

0: கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமர் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். சிறு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கும் இருக்கிறது. ஆனால் தொழில் தொடங்குவதற்கு தேவையான முதலீடு கிடைப்பதற்கு சில நேரங்களில் சவாலாக உள்ளது. குறிப்பாக சிறிய அளவில் தொழில் செய்ய விரும்புபவர்கள் வங்கிக் கடன் பெறுவதற்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. இது போன்ற சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு கடன் வசதியை வழங்கும் நோக்கத்துடன் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டம்தான் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். பிரதம மந்திரி முத்ரா யோஜனா 2015 ஏப்ரல் மாதம் 8 தொடங்கப்பட்டது. சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளுக்காக பிணையமில்லா நிறுவன கடன் வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உற்பத்தி, வர்த்தகம், சேவை துறைகள் மட்டுமின்றி வேளாண்மை சார்ந்த சில செயல்பாடுகளுக்கும் இந்த கடன் வழங்கப்படுகிறது. முத்ரா என்பது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி என்பதன் சுருக்கமாகும். சிறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதி கிடைப்பதை மேம்படுத்துவதில் முத்ரா அமைப்பு முக்கிய பங்காற்றுகிறது. தற்போது பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 20 ரூபாய் வரை பிணையமில்லா கடன் வழங்கப்படுகிறது. இந்த கடன் 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவதாக சிசு பிரிவு, இதன் கீழ் 50,000 ரூபாய் வரை கடன் பெறலாம். சிறிய அளவில் தொழிலை தொடங்க விரும்புபவர்களுக்கு இந்த பிரிவு உதவியாக இருக்கும். இரண்டாவதாக கிஷோர் பிரிவாகும். 50,000 ரூபாய்க்கு மேல் 500,000 ரூபாய் வரை கடன் பெறலாம். ஏற்கனவே தொடங்கப்பட்ட சிறு தொழிலை மேம்படுத்தவும் செயல்பாட்டு மூலதன தேவைகளுக்கும் இந்த பிரிவு பயன்படுகிறது. மூன்றாவது பிரிவு தருண். 500,000 ரூபாய்க்கு மேல் 10,000 ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. தொழிலை விரிவுபடுத்தவும் உபகரணங்கள் வாங்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் இது உதவுகிறது. கடைசியாக தருண் பிளஸ் பிரிவு. 2024 அக்டோபர் 24 முதல் இந்த பிரிவு நடைமுறைக்கு வந்தது. ஏற்கனவே தருண் பிரிவின் கீழ் கடன் பெற்று அதை வெற்றிகரமாக திருப்பி செலுத்திய தொழில் முனைவோருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல் 20,000 ரூபாய் வரை கடன் பெறுவதற்கான வாய்ப்பை இது வழங்குகிறது. இந்த கடன்கள் வங்கிகள், ஊரக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் குறு நிதி நிறுவனங்கள் போன்ற கடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகின்றன. கடனுக்கான வட்டி விகிதம் மற்றும் திருப்பி செலுத்தும் விதிமுறைகள், சம்பந்தப்பட்ட கடன் வழங்கும் நிறுவனங்களின் விதிமுறைகள் மற்றும் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் பெண்களின் தொழில் முனைவு திறனை ஊக்குவிப்பதாகும். அரசு வெளியிட்டுள்ள 2026 தகவலின்படி 2024-25 நிதியாண்டில் முத்ரா கடன் கணக்குகளில் சுமார் 60% பெண்களுக்கானவை. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் ஃபண்டிங் தி அன்ஃபண்டட். இதுவரை போதுமான நிதி வசதி கிடைக்காத சிறு தொழில் முனைவோருக்கு நிறுவனமயமான நிதியை வழங்குதல் என்று கூறலாம். சிறு தொழில்கள் வளரும் பொழுது வேலைவாய்ப்பும் வருமான வாய்ப்புகளும் உருவாகும் என்பதால்

0: ால் இத்தகைய கடன் வசதிகள் உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக அமைகின்றன. எனினும் முத்ரா கடன் என்பது மானியம் அல்ல, அது திருப்பிச் செலுத்த வேண்டிய கடன். எனவே தொழில் தொடங்குவதற்கு முன்பு தொழில் திட்டம், முதலீட்டு தேவை, எதிர்பார்க்கப்படும் வருமானம், மாதாந்திர தவணையை செலுத்தும் திறன் போன்றவற்றை கவனமாக மதிப்பீடு செய்வது அவசியம். சிறு தொழில் முனைவோருக்கு முறையான நிதி அமைப்பின் மூலம் கடன் கிடைக்கச் செய்வதன் மூலம் அவர்களின் தொழில் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதே பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். சிறிய முயற்சிக்கு நிதி ஆதரவு கிடைத்து அது வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் மைய கருத்தாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: பாட்டுக்கு 102.3

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமை பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டிருக்கிற 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 3:01 ஆயிட்டிருக்குங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க, நான் உங்கள் அன்பு செல்வா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இளையராஜாவின் இசையில் பழனி பாரதி வரிகளில் ஸ்ரீராம் பார்த்தசாரதியும் ஸ்ரேயா கோஷலம் பாடிய பாடல் பிதாமகன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

3:07 கேட்டுட்டீங்க 102.3 பாரதி தமிழ் மனங்களில் ஏற்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் கே ஜெயசுதாசும் சாதனா சர்கம் பாடிய பாடல் பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

வர்ணாசாலம் நிகழ்ச்சி நடத்த பாடல் தீனாவின் இசையில் யுகபாரதி அவர்களில் மது பாலகிருஷ்ணனும் தீனாவும் மதுஸ்ரீயும் பாடிய பாடல் பொறி திரைப்படத்தில் உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு

வர்ணஜாலம் நிகழ்ச்சி நடித்த பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சித்ராவும் குழுவினரும் பாடிய பாடல் ராஜா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

3:24 கேட்டுடுறீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வித்யாசாகர் இசையில் மது பாலகிருஷ்ணனும் ஹரிணியும் பாடிய பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

கேட்டுட்டீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. தேவாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் கே கேவும் அனுராதா ஸ்ரீராமும் பாடிய பாடல் ரெட் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

நிகழ்ச்சி நடத்த பாடல் டீமானுடைய இசையில் தபு சங்கருடைய வரிகள்ல டீமானும் மாயாவும் பாடிய பாடல் ரெண்டு திரைப்படத்திலும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எல்லா நேரத்திலயும் இப்ப வந்து நம்ம மொபைல் போன் பயன்படுத்திட்டே இருக்கோம், தூங்கும் போது, சாப்பிடும் போது, படிக்கும் போது, எல்லா நேரத்திலயும். ஏன் இப்ப ப்ரோக்ராம் கேட்கும் போது கூட நிறைய பேர் மொபைல் போன் பயன்படுத்துறாங்க, அவங்களுக்காக இந்த பாடல் நான் டெடிகேட் பண்றேன். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

3:40 கேட்டுட்டீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஏஆர் ரஹ்மானின் இசில் வைரமுத்து வரியில் உன்னி கிருஷ்ணனும் கவிதா கிருஷ்ணமூர்த்தியும் பாடிய பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

வித்யா சாகர் இசையில் ஹரிஷ் ராகவேந்தர் அப்புறம் ஜாக்கி ஸ்மெல்லியுடைய குரலை கேட்க போறோம். ரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இது நல்ல பாட்டு தான், ஆனா உங்களுக்கான பாட்டு இந்த பாட்டுல

நேரம் 3:52. கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்னிட்டு உண்மையான கொண்டாட்டம். ஹரிஷ் ஜெயராஜனுடைய இசில் வைரமுத்துடைய வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திராவும் ஹரிணியும் பாடிய பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய பேர் நினைஞ்சிருந்தாங்க, முகமது மியான், அப்புறம் ஏழு கிணறு தேவா, கலில் அகமது பொன்னேரியிலிருந்து, பூங்குன்றன் எஸ்பி, அப்புறம் பிரபாகரன், எல்லாரும் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருந்தாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, பன்னீர்செல்வம், அப்புறம் சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டிலிருந்து, எல்லோருக்கும் நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி வர்ணச்சாலம். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம்

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. 102.3

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுட்டீங்க 102.3 பாரதி தமிழ்ஃபம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணியனோ நீங்க பேசலாம். 0444-2952-3 இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் நாம வந்து சொல் விளையாட்டு தான் விளையாட போகிறோம். ஒரு சொல் நான் மனசில் நினச்சிப்பேன், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன், அதெல்லாம் வச்சு நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியினுடைய முதல் சொல் 3 எழுத்து சொல், இதில் வந்து இறுதி எழுத்து வந்து அது ஓர் எழுத்து ஒரு மொழி, அது வந்து ஒரு எழுத்து தான் ஆனால் பொருள் தரக்கூடிய ஒரு சொல். முதல் 2 எழுத்து தொடர்ச்சி என்ற சொல்லோடு தொடர்புடைய ஒரு சொல், 1-3 பார்வையுடன் தொடர்புடைய ஒரு சொல். யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். கால் பண்ணுங்க 0444 நடிசதியல் பண்ணுங்க. சந்திரபோஷ் உடைய இசையில் SP பாலசுப்ரமணியமும் SP சைலஜாவும் பாடிய பாடல் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: 4:07 கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணங்கலில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ல நம்ம வந்து சொல் விளையாடி தான் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு சொல் நான் மனசுல நினைச்சுப்பேன், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன். என்ன குழு கொடுத்தாலும் டக்கு டக்கு கண்டுபிடிச்சிருவாங்க, அது எனக்கு தெரியும். முகமது பிலால் சி ஐநாவரத்திலிருந்து நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காருங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் இவங்க எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் நான் சொன்ன சொல் அந்த மூன்று எழுத்து சொல், மூன்றாவது எழுத்து வந்து ஒரு ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரே எழுத்து தாங்க ஆனால் பொருள் தரக்கூடிய அந்த சொல். முதல் இரண்டு எழுத்து சேர்த்திங்க அப்படின்னா எதிர்காலத்தை உணர்த்துகிற ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். 1-3 பார்வையுடன் தொடர்புடைய சொல், இது எல்லாமே ஒரு நெருக்கமான குழு தான் கொடுத்துருக்கேன், தயவுசெய்து கண்டுபிடிச்சிடாதீங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியா ராஜா பேசுகிறேன் சார்.
0: ராஜா சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேங்க. பதில் கண்டுபிடிச்சிங்களா? விவசாயத்துல இருந்து கேக்கணுமா? சரி ஓகே சார், நன்றி சார், நன்றி சார், நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் சார், கண்ணன் சார் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
2: அப்ப சொன்னா
0: ஓ ஆமாங்க. மூன்று எழுத்து சொல் சரிங்களா, இறுதி எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, முதல் இரண்டு எழுத்து எதிர்காலத்தோட தொடர்புடைய சொல், 1-3 பார்வையுடன் தொடர்புடைய சொல். சரி யோசிக்கிறீங்களா? நன்றி, ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம். 102.3 பயப்படாம பேசுங்க. வணக்கம். வணக்கம்
3: சார்,
0: விஜயா மேடம் சொல்லுங்க.

என்னங்க மையா வையா வை ஓகே சரி நன்றி ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா சார் வந்து மார்க் ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவார்ல, அந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நியூஸில் கால் பண்ணி என்னோட பேசலாம். 0444 டயல் பண்ணுங்க. இளையராஜாவின் இசையில் வாலிவரியில் எஸ்பி பாலசுப்ரமணியனும் கமல்

கட்டுப்படுத்தா அடுத்தவன் வரட்டு புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா பண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்ன.

சுத்தமா தெரியும். ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண அடி கட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பா திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: 102.3 FM.
3: நான்கு மணி பதினைஞ்சு நிமிஷம் கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கேன், க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். மூன்று எழுத்து சொல், மூன்றாவது எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருக்கேன். முதல் இரண்டு எழுத்து எதிர்காலத்தை உணர்த்தும் ஒரு சொல், இதுதான் நான் வந்து ஒரு தூரத்து குழுவாக கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் நெருக்கமான குழு 1, 3, இது வந்து பார்வையுடன் தொடர்புடைய சொல், ஒரு அட்டகாசமான குழுங்க, அநேகமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. வணக்கம், 102.3. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், பேசுறீங்க
4: அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் பாஸ்கர்.
3: பாஸ்கர் சார், சொல்லுங்க பாப்போம், பதில் கண்டுபிடிச்சிங்களா?
4: தெரியல, மூன்று எழுத்து சார.
3: ஆமா சார்,
4: மூன்று எழுத்து, முதல்ல வர ரெண்டு எழுத்து சொல்லுங்க.
3: எதிர்காலத்தோடு தொடர்புடைய சொல், இறுதி எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, 1, 3 பார்வையுடன் தொடர்புடைய சொல். நானும் ஒரு மூணு எழுத்து சொல்லவா? நன்றி. சரி, வணக்கம். வணக்கம். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்க. இது ஒரு மகிழ்ச்சியான சொல்லுங்க. இன்னொரு க்ளூ கொடுக்குறீங்க, மூணு எழுத்தும் சேர்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சொல். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
5: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சுப்பிரமணியன்.
3: சோகமா இருக்கீங்களே? சோகமா இருக்கீங்களே இல்லையா? இப்பதாங்க ஒரு சிரிப்பு வந்தா நல்லா இருக்குங்க. அப்படியே ஒரு சொல் சொல்லுங்க பாப்போம், மூணு எழுத்து சொல். ஒரு மொழி, முதல் இரண்டு எழுத்து எதிர்காலத்துடன் தொடர்புடையது, 1, 3 பார்வையுடன் தொடர்புடைய சொல். யோசிக்கிறீங்களா? நன்றி. நன்றி சார், நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: மாலை வணக்கம்.
3: வணக்கம் சார், யாருங்க?
4: மாலை வணக்கம், ஐயாவுக்கு ராஜேந்திரன் மணக்குடி.
3: ராஜேந்திரன் சார், கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன், போல்டா
4: இருக்கீங்க, சொல்லுங்க
3: பாப்போம். இன்னொரு தடவை சொல்லணுமா எனக்கு? அதாவது டீச்சர் வந்து பசங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாங்க, டீச்சருக்கே வந்து என்ன சொன்னீங்கன்னு கேட்டோம்னா ரொம்ப கஷ்டம். மூணு எழுத்து சொல், இறுதி எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, முதல் இரண்டு எழுத்து எதிர்காலத்துடன் தொடர்புடையது, 1, 3 பார்வையுடன் தொடர்புடையது. நன்றி. நன்றி சார். சரி, நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: திருவேட்டூர் பத்மாவதி செல்வா சாருக்கு வணக்கம்.
3: வணக்கம் மேடம், உங்களுக்கு போர் அடிச்சு தானே கால் பண்ணீங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுக்கிறேன், சொல்லு சார்.
3: சொல்லுங்க, பதில் சொல்லுங்க பாப்போம்.
6: நீங்க ஒரு அடி சொல்லுங்க, அப்புறம்
3: ஒரு வாட்டி சொல்லணுமா? நான் சொல்லுவேன், ஆனா நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? அந்த சிரிப்பை எனக்கு பரிசா கொடுத்து போயிருங்க. மூணு எழுத்து சொல், மூணு எழுத்து, இறுதி எழுத்து வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி, முதல் இரண்டு எழுத்து வந்து எதிர்காலத்துடன் தொடர்புடையது, 1, 3 பார்வையுடன் தொடர்புடைய சொல். சரி, நீங்க பிளான் பண்றது பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்ப ஒரு பாட்டு பிளே பண்றேன், சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்களா? பேசலாமா? 1 hour பேசலாமா? சரி, நன்றிங்க, நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் கால் பண்ணி என்னோட பேசலாம். 2952 0853 2 3 2 9 8 1. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. இளையராஜாவின் இசையில், பிரேசுடன் வரிகளில், ஸ்வர்ணலதா குரலில், இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழு கொடுப்பேன். 0449 2 8 5 3 2 8 3 8 9 8 7 1 எண்களுக்கு கால் பண்ணி

நீங்கள் விளையாடலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் காத்துட்டு இருக்கிறேன், ராஜாவின் இசையில் வாலி வரிகளில் மனோவின் குரலில் பணக்காரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

கேட்டுட்ருக்கீங்க 102.3 வெத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முகநூல் பக்கத்தின் வழியாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடலாம். வெத் பாரதி தமிழ் எஃப்எம்

0: 92.3 இந்த முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. கேட்டுட்டிருக்கேன் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: 102.3 FM. சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஒரு சொல் நான் மனசுல நினைச்சுப்பேன், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதா நிறைய குழுலாம் கொடுப்பேன். கண்டுபிடிச்சிட்டாங்க, இருந்தாலும் கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் அருவத்தூர்ல இருந்து கார்த்திகா பேசுறேன் சார்.
0: கார்த்திகா மேடம் சொல்லுங்க. சொல்லுங்க. நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: பழமை.
0: என்னங்க?
2: பழமை.
0: பழமையா? சரி சரி, ஓகே, நல்ல முயற்சி மேடம், நன்றி நேஷ்ல கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி
0: சார். சூப்பருங்க. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாங்க ஆயுதகலத்துல இருந்து பிரசாத் பேசுறோம் சார்.
0: பிரசாத் சார் சொல்லுங்க.
3: பிரசாத்,
0: சூப்பருங்க, சொல்லுங்க.
3: சிரிப்பா சார்? சிரிப்பு.
0: சிரிப்பு, ஓகே, சரி.
3: ஆமா சார்.
0: சரி, நல்ல முயற்சி சார், நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றி சார்,
0: ரொம்ப நன்றி. முகநூல் பக்கத்தின் வழியாக வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், சி கதிரன், ஓகே கதிரவன் நிகழ்ச்சி வாதிகள் சொல்லிக்காருங்க. பாரிவல்லல் நிகழ்ச்சி வாதிகள் சொல்லிக்காரு. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் வாழ்த்துக்கள் சொல்லிக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்கள் சொல்லிக்காரு. பிரமிளா தமிழ்ச்செல்வன் வருகை அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. நலமா இருக்கீங்களான்னு சி கனகராஜ் கூடுவாஞ்சேரில் கேட்டிருக்காருங்க. நல்லா இருக்கேங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏழு கிணறு தேவா டீலாம் வச்சிருக்காரு. ரெடில்ஸ் ஹயத் பாஷா பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. என் மேட்டுப்படி கண்ணன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சத்யநாராயணன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, பிரமிளா தமிழ்ச்செல்வன் இனிமை அப்படின்ற சரியான பதிலை அனுப்பிச்சிட்டாங்க. மிகச்சரியான பதில் இனிமை அப்படிங்கிற சொல் தானா? அது சொன்ன மாதிரி மை அப்படிங்கிற இறுதி எழுத்து வருதுங்க, அது ஒரு எழுத்து ஒரு மொழி. இமை அப்படின்னு ஒரு சொல் வருங்க, முதல் எழுத்து இறுதி எழுத்து, அது வந்து பார்வையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொன்னேன். கண்களுடன் தொடர்புடையது, கண்கள்னா அப்படி அப்படி இமை அப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, மாரிமுத்து சுந்தரம் கன்னாரப்பாளையத்திலிருந்து நோக்கு அப்படின்ற சொல் சொல்லியிருக்காரு. காஞ்சனா கேவி, கொடமானப்பட்டி கேவி ஜெயசீல நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காருங்க. சத்யநாராயணன் ஓகே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து சஸ்பென்ஸ் தாழவில்லைன்னு சொல்லியிருக்காருங்க. மீரா வெங்கட்ராமன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய பேர் கருத்துக்கள் பதிவிட்டே இருக்காங்க. சரியான பதில் இனிமை அப்படிங்கிற சொல் தான் சரியான பதில். இனி அப்படிங்கிற சொல் இதில் வருது, அதாவது நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எதிர்காலத்தை உணர்த்துறதுனால அந்த ஒரு குழு கொடுத்தேன். இதுதான் கொஞ்சம் தூரமான குழு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த சொல் ஐந்து எழுத்து சொல். இதில் முதல் மூன்று எழுத்து முடிவுடன் தொடர்புடைய சொல், அதாவது ஐந்து எழுத்து சொல் ஒரு பதட்டமான ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நான் ஒரு நெருக்கமான குழு தான் கொடுத்துருக்கேன். முதல் மூன்று எழுத்து ஒரு முடிவு என்ற சொல்லோடு தொடர்புடையது. முதல் இரண்டு எழுத்து பொருட்களுடன் தொடர்புடைய சொல். நான்கும் ஐந்தும் நேரத்துடன் தொடர்புடைய சொல். முதல் மூன்று எழுத்து முடிவுடன் தொடர்புடையது. ஒன்றும் இரண்டும் பொருட்களுடன் தொடர்புடையது. நான்கும் ஐந்தும் நேரத்துடன் தொடர்புடையது. ஒட்டுமொத்தமாக ஐந்து எழுத்து சொல். இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. இளையராஜாவின் இசையில் கங்கை அவனுடைய வரிகளில் மலேசியா வாசியவனும் மனோவும் சித்ராவும் பாடிய பாடல் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில இருந்து நிகழ்ச்சி வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க. அருண் வாழ்த்துகள் சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் இனிமை அப்படிங்கிற சொல்ல சரியா கண்டுபிடிச்சிருக்காரு. செங்கல்பட்டுல இருந்து அமைச்சிருக்காரு. முகமது பிலால் ஐநாவரத்திலிருந்து பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காருங்க. அப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாடல் வெரி வெரி சூப்பர் அப்படின்னு அமைச்சிருக்காரு. ஓகே, கார்த்திகேயன் ஆண்டி மடத்திலிருந்து. அப்புறம் நெல்ல பெருமாள் வாழ்த்துகள் சொல்லியிருக்காரு. புஷ்பலதா சூப்பருங்க. பிரமிளா தமிழ்ச்சன் பயங்கரமாக அமைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல முயற்சி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. வணக்கம், 102.3 பாரதி தமிழகம். வணக்கம், நல்லா இருக்கேன் சார். வணக்கம்,
1: ரங்கராஜன் பேசுறேன் சார்.
0: சார் சொல்லுங்க சார், ஐந்து எழுத்து சொல்.
1: கடைசி மணி அடிப்பாங்க இல்லையா?
0: ஆமாங்க,
1: கடைசி மணி.
0: கடைசி மணி அப்படி வந்துட்டீங்களா? சூப்பருங்க, வெரி குடுங்க. அடிச்சு தூள் பண்ணீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு.
1: கடைசி
0: ஒரே மாதிரி இதுவும் பொருந்தது அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னா அதுக்கும் நம்ம மார்க் போடுற மாதிரி. கடைசி மணி அப்படின்ற அந்த சொல்லுக்கு நான் மார்க் போட்டுறேன், 10-10 போட்டுலாம். ஆனால் நான் நினச்ச சொல் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முகநூல் பக்கத்தில் வந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் அப்புறம் நம்புராஜன் சுப்பையா அவர் வந்து வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காரா? சரி ஓகே.

புஷ்பலதா அவங்க வந்து கடைசி காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் வந்து கடைசி மணி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் நான் நினச்சது கடைசி நொடி அப்படிங்கிறதான். இருந்தாலும் எல்லா பதில்களும் ஓரளவு சரியாக இருப்பதனால் வேறு வழி இல்லாமல் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. கங்கை அமரனுடைய வரிகள் இளையராஜாவுடைய சிலை எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் இணைந்து கேட்போம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுருங்க. சொல் விளையாடு விளையாடிட்டு இருக்கோம். ஒரு சொல் நான் மனசு நினைச்சுப்பேன், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குள்ளாம் கொடுப்பேன். அதெல்லாம் வச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சொல் இறுதி சொல், ஐந்து எழுத்து சொல்லுங்க. இந்த சொல் வந்து முதல் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, நான்கும் ஐந்தும் இறுதி இரண்டு எழுத்து, அது வந்து இனிமை குரல் இப்படி சொல்லலாம். முதல் இரண்டு எழுத்து உணவுடன் தொடர்புடைய சொல், முதல் இரண்டு எழுத்து உணவுடன் தொடர்புடையது. ஒன்றும் ஐந்தும் இந்த குழு நான் கொடுக்க மாட்டேன், மெதுவாக கொடுக்குறேன். ஒட்டுமொத்தமாக ஐந்து எழுத்து சொல், முதல் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, நான்கும் ஐந்தும் இனிமை அல்லது ஒரு குரல் தொடர்பான ஒரு சொல், ஒன்றும் இரண்டும் உணவு தொடர்பான சொல். யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இளையராஜாவின் இசையில் வாலிவர்கள், எஸ் பி பாலசுப்ரமணியம். குரலில் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாட்டு.

சாப்பாடு ஆனா காட்டோரம் மேயும் அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுமா சிறுமே சிறுமா சிறுமே அண்ணாத்த ஆடுறார் கண்ணாட்டு வெங்கதா அண்ணாத்த ஆடுறார்

0: சொல் விளையாடி விளையாடிட்டு இருக்கோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0444 2952 5 2 0 8 3 2 8 3 2 1 8 7 1. முன்னாடி 0444 கண்டிப்பாக சேர்த்து டயல் பண்ணுங்க. கலீல் அகமது பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காருங்க, நன்றிங்க. வைத்தியநாதன் ஏ ஆத்தா ஆத்தோரமா வரியா பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அம்மா பேட்டிலேருந்து அனுப்பியிருக்காருங்க. ஏழுக்கிணறு தேவா பூரி நம்பிச்சிருக்காரு. ஓகே, ஒட்டுமொத்த சொல் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த 5 எழுத்து சொல் ஒட்டுமொத்தமாக வந்து என்ன சொல்லணும்னா, சும்மா இவர் பேச்சு தாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சொல். கிட்டத்தட்ட பயங்கரமாக நெருக்கமான ஒரு குழு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நடராஜன் சுப்பையா புத்தகரம் நிகழ்ச்சியோடு என்ன சொல்லுவோம் பாடல்கள் அருமையுன்னு சொல்லியிருக்காருங்க. 5 எழுத்து சொல், இதில் முதல் எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி, 4 5 இனிமை, அப்புறம் குரலுடன் தொடர்புடைய சொல், முதல் 2 எழுத்து உணவுடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருந்தேன். கண்டுபிடிச்சிட்டாங்களா? வணக்கம். வணக்கம் கோபி கிருஷ்ணன் சார், நல்லா இருக்கீங்களா சார்? தூங்கிட்டு
1: இருக்கீங்களா?
0: சரி, உடம்பு சில்லனா கூட நம்ம கால் பண்றீங்க. பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, ஓகே, நன்றி சார், நன்றி சார். நியூஸ்ல கலந்து வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பானு சார், ஆவடியில இருந்து பானு பேசுறேன்.
0: பானு மேடம் சொல்லுங்க, சூப்பரா இருக்கீங்க.
2: சரிங்க சார்,
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா பதில்
2: சார்? யதார்த்தம்.
0: யதார்த்தம், ஓகே, இது நல்ல சொல் தான், ஆனா நான் நினைச்ச சொல் அது இல்ல. சரி, நல்ல முயற்சி மேடம், நன்றி. நன்றி மேடம், நன்றி மேடம். நியூஸ்ல கலந்துட்டு இருக்கு. அட்டகாசமா சொல்லியிருக்காங்க, யதார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சும்மா இவர் வந்து வெறும் பேசிக்குதாங்க இவர் வந்து அப்படின்னு நம்ம பேசுவோம்ல, அப்படி ஒரு சொல். இன்னொரு குழு கொடுக்குறேங்க, இதை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் குரங்குடன் தொடர்புடைய சொல். இப்போ டக்குன்னு பதில் வருங்க. 5 எழுத்து சொல், முதல் எழுத்து சொல், முதல் எழுத்து வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி, 4 5 வந்து இனிமை, அப்புறம் குரலுடன் தொடர்புடைய சொல், முதல் 2 எழுத்து உணவுடன் தொடர்புடைய சொல், 1 5 குரங்குடன் தொடர்புடைய சொல். இது நானாக கிரியேட் பண்ணணும் இந்த சொல் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு குழப்பமாக இருக்குது. வணக்கம். பதார்த்தம் கண்டிப்பா தர முடியாதுங்க, கொரியர் அமைச்சு கூட லேட் ஆகுங்க. இல்ல, நல்ல முயற்சி. யார் பேசுறீங்க? சரி, ஓகே மேடம், நல்ல முயற்சி மேடம், நன்றி நியூஸ்ல கலந்துகிட்டதுக்கு. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். வாழ்க வளம், அடிப்பாக்கம் கோபால், நிச்சயமா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கேன் மேடம். சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் அமக்கலமா இருக்கேன், சொல்றேன்
0: பரவாயில்ல.
3: வாயுதார்,
0: வாயுதார் கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. சூப்பருங்க, நல்ல முயற்சி சார். பாஸ் ஆகிட்டீங்க, ஆனால் கொஞ்சம் பாஸ் ஆகிட்டீங்க. நல்ல முயற்சி, சூப்பர் சார், நன்றி. நேஷில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. வணக்கம். 102.3.
4: ஹலோ சார்.
0: வணக்கம்.
4: வணக்கம், வாழ்த்துக்கலாம் சார். நீங்கள் 100 ஆண்டு வாழணும் சார், நீங்களும் நேயர்களும்.
0: அப்படியா? சரி, ஓகே சார், நன்றி. சொல்லுங்க
4: சார். வாய்ச்சல்
0: என்ன சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க.
4: வாய்ச்சொல்.
0: வாய்ச்சொல் அடிச்சு தூள் பண்ணீங்க, சூப்பருங்க, கலக்கிட்டீங்க, நன்றி சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓகே, நன்றி. எப்படி கண்டுபிடிச்சா உனக்கு என்னப்பா பதில் வந்துடுச்சுல அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. அட்டகாசமாக விளையாடினாங்க. கலீல் அகமது வந்து அந்த வால் அப்படின்ற அந்த சொல்ல சரியாக கண்டுபிடிச்சிருக்காருங்க. ஆண்டி படம் கார்த்திகேயன் நம்பிக்கை என்ற சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழுக்கிணறு தேவா வாய் அப்படிங்கிற சொல் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக வாய் சொல் அப்படிங்கிற சொல் மிகச்சரியான சொல். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசினாங்க, சரியான பதில் நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் கால் பண்ணியிருப்பீங்க, லைன் கிடச்சிருக்காது, பயங்கரமாக திட்டியிருப்பீங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. கிடச்சவங்க புகழ்ந்திருப்பீங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் சிந்து நதிப்பு திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. சவுந்த்

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

பபத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்க ஆர்ஜே குழலி. நீ கேட்டு இருக்கிறது போத் என்ற நிகழ்ச்சி. சண்டே ஈவினிங் 5 o'clock எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா. அதுவும் லாங் வீக்கெண்ட் வேற, எல்லாரும் ஜாலியா வேற எங்கேயாச்சும் ட்ரிப்பு ஏதாவது பிளான் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. அந்த நேரத்தில் போன நிகழ்ச்சி கேட்க நினைஞ்சிருக்க அத்தனை மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல உங்களுக்காக ஒரு கேள்வி எடுத்து வந்திருக்கேன். அந்த கேள்விக்கான பதிலை நீங்க கூட பகிர்ந்துக்கலாம்.

என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது எல்லாருக்குமே பண்டிகைனா ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான வருஷம் வர, எல்லா லீவும் கரெக்டாக ஃப்ரைடே வருது இல்லை மண்டே வருது, நமக்கு நாலு நாள் மூணு நாள் அந்த மாதிரி லீவெல்லாம் கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அது தொடர்ந்து இன்றைக்கி என்ன கேள்வினா, உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது, உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான முதல்ல எங்கிட்ட பகிர்ந்துக்க வந்து 0449925238 3 2 8 3 8 9 8 7 1 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம்.

உங்களுக்கு என்ன பண்டிகை பிடிக்கும் அப்படியே யோசிச்சே இருங்க. நிகழ்ச்சியில வந்து முதலாக ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். சிறுதி திரைப்படத்திற்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு. ரஞ்சித் ரோஷன் மற்றும் சுசித்ரா குரல்ல பா விஜய் வரிகளில் வித்யாசாகருடைய இசையில கேட்டு இணைந்திருங்க. இது பாரதி தமிழகம் 102.3.

0: போ தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம கேட்ட கேள்வி, உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது? பண்டிகைனால எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் முன் வந்தால் நம்ம வந்து ட்ரெஸ் எடுப்போம், ஸ்வீட் செய்வோம், எல்லாரும் போய் பார்ப்போம், ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த பண்டிகை எதுன்னா இன்னைக்கான கேள்வி நம்ம நேர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
0: வணக்கம். நல்லா இருக்கேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா நீங்க?
1: நல்லா இருக்கம்மா, சூப்பரா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு பாத்துட்டீங்கன்னா ஆக்சுவலி எங்க பண்டிகை ரம்ஜான் பக்ரீத், இந்த பண்டிகை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பாத்துட்டீங்கன்னா இறைவனுக்காக 30 நாள் நோம்பு வச்சுட்டு 31வது நாள் ரம்ஜான் கொண்டாடுவோம் நாங்க. ரம்ஜான் பண்டிகை, பக்ரீத் பண்டிகைன்றது ஒரு தியாக திருநாள். இந்த தியாக திருநாள் அன்று இல்லாதவங்களுக்கு கறி அறுத்து நம்ம கொடுத்து அவங்கள எப்படி எப்படி பாத்துக்கணும், அதுதான் எங்க மார்க்கம் சொல்லிருக்கு. இந்த ரெண்டு பண்டிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி.
0: சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றிமா, நன்றிமா.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் சார்?
2: வணக்கம்மா, நான் திருப்பாச்சிரல்ல ஏகேபுரம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து பொங்கல் தாமா.
0: பொங்கல் பிடிக்கும்.
2: ஆமா, பொங்கல் தான் எல்லாரும் கூடி பொங்கல் வைக்கிறது ஒன்னா ரொம்ப அன்னைக்கு வைப்போம். அதே மாதிரி காணும் பொங்கல் அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு, அது ஒரு நாள் குடும்பத்தோட கொண்டாடும். அது எனக்கு ரொம்ப, அதனாலதான் பொங்கல் ரொம்ப பிடிக்கும். தீபாவளி அப்படியே இருந்து, தீபாவளி இருந்தாலும் இதுதான் ரொம்ப சிறப்பு என்ன பக்கத்துல.
0: ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
2: நன்றிமா, நன்றிமா, நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: கோயம்பேட்ல இருந்து பார்த்திபன் மேடம். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா நீங்க?
3: நலமா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க.
3: அதாவது தீபாவளி வந்து அந்த அப்பவும் சுயம் சாப்பிடுவோம் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனா பொங்கல் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அதுல ஒரு சந்தோஷம். அந்த மாட்டு வண்டியில போறது, அந்த புது ட்ரெஸ் போட்டு போதோ நாங்க பாரு இந்த ட்ரெஸ் போட்டுருக்காங்க எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்படுவாங்கல்ல மேடம். அதெல்லாம் கொஞ்சம் சிறப்பா இருக்கு. ஒரு வாரம் வேற லீவ் விட்டுருவாங்க.
0: கரெக்ட்.
3: ஆமா, அது ஜாலியா இருக்கும் மேடம். இதை விட தீபாவளி விட அதுதான் ரொம்ப ஜாலியா இருக்கும்.
0: ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.
3: தேங்க்யூ மேடம்.

0: உங்களுக்கு பிடித்த பண்டிகை என்ன அப்படின்றதான் எனக்கான கேள்வி. ஒரு ஒரு விஷயத்துல பிடிக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டோம்னா நல்லா லீவ் வருதுப்பா, அதனால எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப பிடிக்கும், இல்லைனா வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிட்லாம், இல்லை அங்கே போகலாம் இங்கே போகலாம், இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, இதுக்காகலாம் எனக்கு இந்த பண்டிகை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்டிகை பிடிக்கும்ன்றதான் இன்னைக்கான கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: பூந்தங்குளம் பகுதியிலிருந்து முருகன் அழைத்து வருகிறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும் மேடம். தமிழர் திருநாள் ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டினியூவா ஒரு மூணு நாள் நாலு நாள் லீவு

0: நல்லா இருக்கும். கண்டினியூவா ஒரு மூணு நாள் நாலு நாள் லீவ் எடுத்து நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கலாம் மேடம்.
1: சந்தோஷமா இருக்கு. நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த நேரத்துக்கு வாழ்த்து.
1: சூப்பர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்கன்னு பேசுறீங்க சார்?
2: வணக்கம், நான் தஞ்சாவூர் மாவட்டம் ரைசிட்டி ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
1: வணக்கம் சார், கேள்வி தெரியுமா?
2: தெரியும் மேடம். எனக்கு பிடித்த பண்டிகை பொங்கல் பண்டிகை.
1: பொங்கல் தான் பிடிக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார்.
2: நன்றி நன்றி மேடம்.
1: வணக்கம்.
3: வணக்கங்க.
1: வணக்கம். யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க.
3: பொங்கல் தாங்க
1: உங்களுக்கும். பொங்கல்,
3: தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், மூணு நாள் சமஜாலி. காணும் பொங்கல் கடைசியா சுத்தி பாத்து.
1: சூப்பர் சார், அழகா சிரிச்சுட்டே ஷேர் பண்ணிக்க. நன்றி
3: நன்றி நன்றி.
1: பொங்கல் பிடிக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாலு நாள் லீவு, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் நாள் வந்து பொங்கல்லாம் இனிப்பாக ஸ்டார்ட் பண்ணி காணும் பொங்கலில் வந்து ஊரெலாம் சுற்றி எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்து ஏதாச்சும் ஊரில் பந்தயங்கள் நடக்கும் இல்லையா, குதிரை ரேஸு அந்த மாட்டு வண்டி ரேஸுன்னு நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருக்கும் பொங்கல் ஃபெஸ்டிவல். ஸோ அடுத்த வர நேயர் எந்த பண்டிகை பிடிக்கும்னு சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: பொங்கல் பண்டிகை தான் மேடம்.
1: உங்களுக்கும் பொங்கல் பண்டிகை தான். யார் எங்கேருந்து முதல்ல பேசுகிறீங்க? வணக்கம் மீனாட்சி, சொல்லுங்க.
4: பொங்கல் பண்டிகை, அப்புறம் காணும் மாட்டு பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல், கடைசியா நாலு நாள், அதுவும் இந்த வருஷம் வெள்ளிக்கிழமையில பொங்கல் வருது. கடைசியா பொங்கல்.
1: ஓகே, நீங்க வந்து நெக்ஸ்ட் 2021 எப்ப வரும் பாத்து வச்சிட்டீங்க.
4: ஆமா மேடம்.
1: நைஸ் நைஸ். ஓகே,
4: லீவ் விடுவாங்கல்ல?
1: ஆமாமா, லீவ் தான் நம்மளுக்கு முக்கியம்ல. ஓகே, கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் சுத்தமில்லை தர்மதுரை.
1: தர்மதுரை சார், சொல்லுங்க.
5: சொல்லுங்க. எங்களுக்கு பொங்கல் தாங்க சிறப்பு.
1: உங்களுக்கு பொங்கல் தான் சிறப்பு.
5: நம்ம பொங்கல் முடிகிற உடனே ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு எங்க ஏரியா மாவட்டம் ஃபுல்லா விடுவாங்க.
1: ஓகே,
5: அது ஒரு ஒரு ஊரா நாங்க பாட்டியே போயிட்டே இருப்போம் காலையை பிடிச்சிட்டு.
1: காலை வளர்க்கறவங்களா இருந்தா அந்த அந்த மந்த் எல்லாம் பயங்கர பிஸியா இருப்பாங்கல்ல?
5: ஆமா ஆமா ஆமா, இங்க இருந்து போயிடுவாங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், ஜல்லிக்கட்டுனா பறந்து போயிடுவோம்.
1: சூப்பர் சூப்பர் சார், கால் பண்ணி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி.
5: நன்றி சார்.
1: வணக்கம். நல்லா இருக்கேங்க. எல்லாம் எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணம்ல இருந்து. சொல்லுங்க.
6: பொங்கல் ஜாலியா இருக்கும், நாங்களும் பண்ணி தொடர்ந்து வந்துல பொங்கல் பார்க்கணும், புது ட்ரெஸ் போட்டுமே கழுவு கலத்து அந்த இதுல கிராமத்துல ரொம்ப விசேஷம். எங்க அம்மாவுக்கு அப்பா அம்மா வந்து கிராமம், அந்த டைம் நாங்க போயிடுவோம் ரேடி பார்க்க சூப்பர். அந்த காலை விடுது, ஓட்ட கழுவி விடுதான்
1: அருணாச்சலம் சார், சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது?
7: சித்திரை திருநாள்மா.
1: சித்திரை திருநாள். ஓகே.
7: எங்க ஊர்ல அதான் நல்லா விசேஷமா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார்.
7: கோயில் திருவிழா
1: நடக்கும். ரொம்பவே நன்றி.
7: நன்றி.

ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: நேரம் 5:19:54 நீங்க கேட்டுட்டு பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம்னா, உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது அப்படின்றதான் எனக்கான கேள்வி. நிகழ்ச்சி இளைஞர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாவனக்குத்தம் அக்க மாலாபுரத்துல இருந்து ரேவதி பேசுறேன்.
0: ரேவதி மேம் சொல்லுங்க.
1: எங்க ஊர்ல திருவிழா, அம்மங்கோவில் திருவிழா, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க ஊர் திருவிழாவா?
1: ஆமா, சித்திரை தேர் திருவிழா.
0: ஓ சூப்பர்.
1: 11 நாளா நடக்கும்.
0: 11 நாள்.
1: அம்மன் திருவிழா, அதான் ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர் மேம், ரொம்ப என்ஜாய்.

0: பண்ணுவீங்களோ அந்த 11 நாளும்?
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். வணக்கம். ஓகே, சூப்பர். ஆனா நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க? விமலா மேம், சொல்லுங்க, உங்களுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி தான் பிடிக்குமா?
2: குருநாதன்
0: சார், உங்களுக்கு சொல்லுங்க, என்ன பண்டிகை பிடிக்கும்? பொங்கல் தான். ஓகே,
2: ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒரு ஸ்பெஷல் மாவுல.
0: ஆமா,
2: அதனால எனக்கு பொங்கல், அடுத்தது ஆடி 18 மேடம்.
0: ஆடி 18 தண்ணி வரும் இல்லையா ஆத்துல?
2: இங்க எங்களுக்கு தண்ணி வராது மேடம்.
0: ஓ, உங்களுக்கு அரியலூர் மாவட்டத்துல வராதோ?
2: அவ்வளவு இல்ல, அவ்வளவு வராது மேடம்.
0: ஓகே, வந்து
2: மாடம் பார்த்த முடியலாம் மேடம்.
0: ஓகே ஓகே, கால் பண்ணி பகிர்ந்துக்கிட்டது ரொம்பவே நன்றி சார்.
2: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: விழுப்புரம்
0: இருந்து பேசுறீங்களா? ஓகே, உங்களுக்கு பிடித்த ஃபெஸ்டிவல் எது, என்ன பண்டிகை பிடிக்கும்? தீபாவளி தானே? நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து கியூட் கியூட் காலர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொன்னீங்க, உங்க உங்க ஊர்ல நடக்கிற 13 நாள் திருவிழா, 18 நாள் திருவிழா, அது மட்டும் இல்லாம ஆடிப்பெருக்கு, வைகுண்ட ஏகாதசி, இதெல்லாம் கேட்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ
0: ஹலோ
4: ஹலோ,
0: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க மேம்.
4: சொல்லுங்க மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து திருமணிச்சல இருந்து பேசுறோம் மேடம். முத்துலட்சுமி.
0: முத்துலட்சுமி மேம், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்டிகை பிடிக்கும்?
4: மேடம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகைனா பொங்கல் தான் மேடம்.
0: பொங்கல் தான், நாலு நாள்
4: ஊர்ல அது பொங்கல் தான் விட்டுட்டு நல்லா கொலை விடுவாங்க. பொங்கல் பொங்கும்போது கொலை விடுவாங்க, அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: ஓகே, வைபா இருக்கும்ல கேக்குறதுக்கு.
4: ஆமா மேடம், திருச்செந்தூர்ல இருந்து நாங்க இருக்கோம் மேடம். இங்க கல்யாணம் முடிஞ்சு.
0: ஹலோ
4: மேடம். ஹலோ,
0: ஆ கேக்குது, விட்டு விட்டு கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க.
4: ஆ மேடம், நாங்க திருச்செந்தூர் மேடம். எங்க பூர்வீகமே திருச்செந்தூர் தான் மேடம்.
0: ஓகே ஓகே மேம். முத்துலட்சுமி மேம், ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, வாழ்த்துக்கள்.
4: தேங்க் யூ மேடம், தேங்க் யூ.
0: வணக்கம்.
5: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
5: வணக்கம், கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
5: எனக்கு பிடித்தமான பண்டிகை ரமலான்.
0: ரமலான், சொல்லுங்க.
5: ஆமா, 30 நாள் நோன்பு வச்சு நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி, நம்ம சாப்பிடாம 14 மணி நேரம் கிட்டத்தட்ட சாப்பிடாம இருக்கும்.
0: கண்டிப்பா,
5: ஒரு வருஷம் சாப்பிட்டதுக்கு 1 மாசத்துக்கு ரெஸ்ட் குடுக்கற மாதிரி இருக்கும். உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது.
0: ஆமா,
5: ரத்தம் எல்லாமே சீராதுக்குறாங்க. அதே போல பக்ரீத் தான் எங்களுக்கு பிடித்தமான பண்டிகை. அதுக்கு அடுத்தது வரும், அதுக்கு வந்து இறைவனுக்காக தியானம் பண்ணி அது அந்த ஒரு ஆடை வந்து குர்பான் கொடுத்து எல்லாருக்கும் ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்து உண்ணுவோம்.
0: ஓகே, சூப்பர் சார், அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நிகழ்ச்சியில ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
6: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை.

0: பாரா குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
1: நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. எல்லா மார்க்கத்துல இருந்தும் நேர்கள் வந்து தனக்கு இந்த பண்டிகை பிடிக்கும் அந்த பண்டிகை பிடிக்கும் சொல்லும்போது அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொல்லும்பொழுது அந்த பண்டிகையோட சிறப்பையும் சொல்லி சொல்றாங்க இல்லையா, கேட்கவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில வந்து கடைசியா ஒசி திரைப்படத்துல நெடுவாளி பாட்டு கேட்டிருப்பீங்க, ராகுல் நம்பியார் மற்றும் மகாதி குரல்ல யுக பாரதி வரிக்கல்ல எஸ் தம்மனுடைய இசையில. நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, எனக்குள் ஒருவன் திரைப்படத்திற்காக ஏண்டி இப்படின்னு ஒரு சூப்பர் பாட்டு வந்துட்டு இருக்கு. சந்தோஷ் நாராயண் குரல்ல இசையில ஞானே கணேஷ்குமார் கிருஷ்ணுடைய வரிகள்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்கீங்க, இது விபத்து பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்ருக்கோம்.

0: நேரம் 5:31 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சி பூந்தென்றெல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்களுக்கு பேசுறீங்க சார்?
1: சிறியாலிருந்து மாணிக்கம் பேசுறோம். சிறியாலிருந்து மாணிக்கம்.
0: மாணிக்கம் சார் வணக்கம், சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது?
1: அதாவது எங்க பொங்கலோடமா தீபாவளி தம்மா. ஏதோ பணக்காரன் எல்லாரும் புது துணி போடுற நாள் தீபாவளி.
0: ஓகே, உங்களுக்கு தீபாவளி தான் பிடிக்கும் இல்லையா?
1: இந்த தொழில் வந்து டைலர் தொழில்மா.
0: ஓகே ஓகே,
1: அதனால எல்லாருக்கும் பிடிக்கிறது வந்து தீபாவளி தான். ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த புது புது துணி போடுவாங்க.
0: ஓகே,
1: அது ரொம்ப எனக்கு பிடிச்ச பண்டிகை மேம்.
0: ஓகே சூப்பர் சார், கால் பண்ணி பகிரத்துக்கு இடத்துக்கு ரொம்பவே நன்றி.
1: நன்றிமா, நன்றிமா.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் வாழைக்குறிச்சிங்க.
0: யார் உங்க பேர்?
2: ஆர் பிச்சப்பிள்ளை.
0: ஆர் பிச்சப்பிள்ளை, சொல்லுங்க.
2: எங்களுக்கு பிடிச்ச திருவிழா தீமிதிங்க.
0: தீமிதி?
2: பத்து நாள் திருவிழா கூட பாடுற படிச்சு அது பிடிக்குங்க. தீமிதி தான் பிடிக்கும்.
0: ஓகே சூப்பர் சார், டிஃப்ரெண்டான ஒரு பண்டிகை. நான் உங்களுக்கு பிடித்த பண்டிகை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கால் பண்ணி பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி.
2: சரி.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
3: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன் சார், சொல்லுங்க.
3: நான் வந்து ஒரு பட்டு சேலை நெய்யும் நெசவாளிமா. எங்க நெசவாளர்கள் எல்லாருக்குமே வந்து தீபாவளி பண்டிகை தான் ரொம்ப பிடித்தமானது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட வந்து ஒரு மாதம் முன்னமே தயார்படுத்திவாங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிட்டு திரையரங்குகள் சினிமாவை பார்த்தது எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. 82 தீபாவளில வந்து வாலிபமே பாபா, டாலின் டாலின் டாலின், தீர்ப்புகள் திருத்தப்படலாம், இந்த மூணு படம் நான் பார்த்தோமா 82 தீபாவளிக்கு.
0: தீபாவளிக்கு மூணு படம் பாத்தீங்களா? சூப்பர்.
3: ஆமா, 82 தீபாவளிக்கு.
0: ஓகே, தீபாவளி பண்டிகை தான் உங்களுக்கு பிடித்த பண்டிகைன்னு சொல்லிருக்கீங்க. கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார்.
3: நன்றி.
0: வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: மேம், நான் கும்பகோணத்துல இருந்து பிரியா பேசுறேன். மேம்,
0: பிரியா கும்பகோணத்துல இருந்து, சொல்லுங்க.
4: ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம், ஒரு வாரமா ட்ரை பண்றேன், இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு.
0: இதோ கிடைச்சிட்டு பாருங்க, சூப்பரா. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது?
4: தீபாவளி தான் மேம்.
0: தீபாவளி
4: ஹாப்பியா இருக்க முடியும், பசங்க கூட புது டிரஸ் போட்டுக்கிட்டு வெடி வெடிச்சுக்கிட்டு
0: பலகாரம் சாப்பிட்டுட்டு.
4: ஆமா ஆமா மேடம்,
0: சூப்பர் சூப்பர் பிரியா மேம். அழகா சிரிச்சுட்டே பதில் சொல்றீங்க, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. சந்தோஷம் தாங்க முடியலையா? ஓகே, தொடர்ந்து கால் பண்ணுங்க, நிகழ்ச்சிகளுக்கு பேசுங்க.
4: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம்,
0: நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
5: மேம், எனக்கு வந்து 4 லீவ் குடுக்கறாங்கல்ல மேம், பொங்கல்.
0: பொங்கல்
5: அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: ஓகே,
5: அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய திருவிழா மாதிரி பொங்கல் அப்படிங்கறது நடக்கும் மேம். குறிப்பிட்டு வந்து நம்ம அந்த கடைசி நாள் காணும் பொங்கல் இருக்குல்ல, அப்ப ரொம்ப மெனக்கெட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போவோம் மேம். அவங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க நம்ம வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு போவோம். அது அப்புறமா இந்த மாட்டு பொங்கல் போதுதான் இந்த பேனாம்பட்டு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமம், அது ரொம்ப திருவிழா மாதிரி இருக்கும். மஞ்சு விரட்டு பண்ணுவாங்க, வழுக்கு மரம், இந்த மாதிரியான போட்டி எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறமா பொங்கல் அன்னைக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, எல்லாருமே வாசல்ல ஒன்னா சேர்ந்து இந்த அழகா கொலவை மாதிரி எல்லாம் போட்டு பொங்க பானையெல்லாம் வச்சு அங்க அழகா புகைப்படங்கள் எல்லாம் கோலங்கள் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கிறதுனால எவ்வளவோ பண்டிகைகள் வந்தாலும் அந்த பொங்கல் அப்படிங்கும் பொழுது ஒரு 2-3 டிரெஸ் எடுத்து நமக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்த அந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அதெல்லாம் பண்ணி சாப்பிடுறது, அதெல்லாம் ஒரு தனி ஹாப்பினஸ் அப்படிங்கிறது,
0: தனி மெமரிஸ் இல்லையா? ஒரு ஒரு வருஷமும்
5: 4 வந்து போகி அன்னைக்கெல்லாம் தேடுவோம், ஏதாவது பொருட்கள்லாம் இருக்கா, ஏதாவது அப்புறப்படுத்தலாமான்னு. புது வரவா புது பொருட்கள்லாம் வாங்கணுமா, அப்பெல்லாம் ஈகரா செலக்ட் பண்ணி அந்த பொருள் நாங்க எப்படியாவது வாங்கணும்லாம் வாங்கி வைப்போம்.
0: சோ பொங்கல் ஒரு ஹோல் பேக்கேஜ் நம்மளுக்கு, ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி. ஆமா, ஓகே சூப்பர் சந்திரசேகர் கால் பண்ணதுக்கு.
5: தேங்க்யூ, தேங்க்யூ மேம்,
0: நன்றி. வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: கடம்பத்தூர்ல.

0: மோகன் சார், சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த பண்டிகை இது? விநாயக சதுர்த்தி. ஓகே, இப்பதான் போச்சு இல்லையா? ஹலோ, இப்பதான் முடிஞ்சது இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு ஏன் விநாயக சதுர்த்தி பிடிக்கும்?
1: என்னென்ன
0: பிள்ளையார் வச்சிருக்காங்கன்னா? ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்யூ சார், கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
1: சரி.

நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் நிறைய காலர்ஸ் கால் பண்ணி அழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபெஸ்டிவல்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலோட கேட்டு வந்துடலாம். எதிர் நீச்சல் திரைப்படத்திற்காக நிஜமெல்லாம் மறந்து போச்சு அந்த ஐகானிக் ஸ்டெப்போடு வந்துகிட்டே இருக்குது. தனுஷ் மற்றும் அனிருத் குரலில், தனுஷ் பரிக்கல்ல, அனிருத் ராஜனுடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு மகிழ்ங்கள். இது பாரதிய தமிழகம் 108.3 மனங்கள் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கடைசியாக வந்து எதிர்நீச்சல் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டுங்க. இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கிற கேள்வி என்னென்னா, உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். சேகா மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, புரசிவக்கம் சௌந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பிடித்த பண்டிகை வந்து பொங்கல் பண்டிகை தான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணன் பி என் மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி தொடர வாழ்த்துக்கள்னு அவரும் சொல்லியிருக்காரு. மாதவரம் வீரராகவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதே போல் அவருக்கு பிடித்த பண்டிகை வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு வண்ணாரப்பேட்டையிலிருந்து அவங்களுக்கு பிடித்த பண்டிகை பொங்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல் 8 மணிக்கான கேள்வியும் கேள்விக்கான பதிலையும் கொடுத்துருக்காரு, நம்ம அதை 8 மணிக்கு படிச்சுக்கலாம். ஆனந்த் பாபு கும்பகோணத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பிரபாகரன் பிரியதர்ஷன் தமிழர் திருநாம் தைப்பொங்கல் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெஹில் ஹயாத் பாஷா வந்து தனக்கு பிடித்த பண்டிகை வந்து ரம்ஜான், அடுத்த பொங்கல் அடுத்த கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆண்டிபடம் கார்த்திகேயன் அவங்களுக்கு பிடித்த பண்டிகை வந்து பொங்கல் தான், ஏன்னா வந்து உழவர்களுக்கும் மாடுகளுக்கும் தமிழர் திருநாளம் பொங்கல் பண்டிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல் அடையாளப்பட்ட ஆசிரியர் ராஜேஸ்வரி வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் சிறு வயது முதலே பிடித்த பண்டிகை தீபாவளி பண்டிகை தான், ஏன்னா புத்தாடை உடுத்தி ஒருவித லேசான அச்சத்தோடு வெடிவெடிப்பது தனி சுகம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர்செல்வம் ஷேர் பண்ணியிருக்காரு. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ரில் ஹயாத் பாஷா வந்து நிகழ்ச்சிக்கு அதாவது தனக்கு பிடித்த பண்டிகை வந்து ரம்ஜான்னு சொல்லிட்டு அடுத்த பொங்கல் கிராமத்திற்கு மாடுபிடி சண்டை பார்க்க கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ரங்கராஜன் மதிய வணக்கம் சொல்லிட்டு அதே போல் அவங்களுக்கு பிடித்த பாட்டிக்கு வந்து நவராத்திரி 13 நாளும் அமர்க்கலமாக இருக்கும், இந்தியா முழுவதும் கொண்டாடுவாங்கன்னு சொல்லிட்டு தியாகராய நகர்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் அவங்களுக்கும் வந்து நவராத்திரி பண்டிகை தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. சி முகமது பிலால் ஐனாவரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நன்றி. அவருக்கு பிடித்த பண்டிகை வந்து ரம்ஜான் பண்டிகைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பொன்னிமன்மேடு வண்ணை கணேசன் பொங்கல் பண்டிகை தான் அவருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பிரேம்நாத் பிரேம் தீபாவளி தான் பிடிக்கும் சொல்லியிருக்காரு, ஏன்னா குடும்பத்தில் ஏனெனில் குடும்பத்தின் அனைவருக்கும் பிடித்ததன் காரணமாக பிரேம்நாத் சார் வந்து தீபாவளி தான் தனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. பாரிவாளல் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அரியலூர் மாவட்டத்திலிருந்து. ஜெயவேல் கள்ளாத்தூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பிடித்த பண்டிகை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு.

ஆற்காடு சாத்தோ ரமேஷ் ஈஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல தேனி ஹரிதாம் இனிய மாலை வணக்கம் சொல்லிட்டு விடுமுறைகளையும் சிறப்பு உணவுகளையும் சிறந்த உணர்வுகளையும் தந்திடும் அனைத்து பண்டிகைகளும் பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரமா கோடம்பாக்கத்திலிருந்து பிடித்த பண்டிகை விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. காஞ்சனா கேவிஜே அந்த ஐடியிலிருந்து கொடமாண்டப்பட்டி கேவிஜெயசீரன் தனக்கு பிடித்த பண்டிகை பொங்கல் பண்டிகை மட்டுமே சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. மேலப்பேடுதையால நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அழகாக பொங்கல் பண்டிகை தான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. ரமா கோடம் பக்கத்துலேருந்து தீபாவளியும் பிடிக்கும் ஆனால் பட்டாசு வெடிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ எல்லாம் பண்டிகைகள் வருவதும் போதுமே தெரில, ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வருத்தத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. கோபால் சமல்பட்டியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவருக்கு பிடித்த பண்டிகை வந்து தைப்பொங்கல் விழா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. கோபால் சமல்பட்டி நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் சொன்னதோட பிடித்த பண்டிகை பொங்கல்னு ஷேர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பூந்தண்டல் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போச்சு. நிறைய காலர்ஸ் அழகாக கால் பண்ணி தனக்கு என்ன பண்டிகை பிடிக்கும் ஷேர் பண்ணாங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக ஷேர் பண்ணாங்க. இப்பொழுது நேரம் 5:44:51. இனி நேர்கள் கேட்கவிருப்பது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: taught me that you need to let go and choose to be present in the moment instead. And letting go also implies accomplishments. If you are still talking about what you did yesterday, you haven't done much today. Now, have you? There is plenty of time to build upon past success and create more memories and achievements for future you. Strangely enough, in the future, you'll be cherishing the memories of today. And we would love for you to share the memories you are cherishing this very moment. You may be stuck in a traffic jam or you might be in office. Tell us how it's going. You can call or message me on 09515227039. I repeat, 09515227039. Our email ID is feedbackamc1@gmail.com. I repeat, feedbackamc1@gmail.com. Thanks for tuning into Spice the Voice of Hope with me, Avinash. We can't wait to be a small part of your life and cherish your accomplishments. Speaking of accomplishments, when it comes to work, you need to be fully present to be loyal to what you are doing, right? There are only two solutions to this. Either you find a new job that you actually enjoy or find something that you appreciate about your current career. So, while you do dream about your future, you are willing to work hard today. So dream big. Set goals and plans for the future. But working hard today is always the first step towards realizing your dreams tomorrow. Don't allow dreaming about tomorrow to replace living in the moment. Dreaming about the future is only productive when combined with the action that you decide to take today. This requires some mental strength though, guys. Because almost always you will end up worrying about what the future might look like. But you can't fully appreciate today if you worry too much about tomorrow, can you? Realize that tomorrow is going to happen whether you worry about it or not. And since worry has never accomplished anything for anybody, redirect your mental energy elsewhere. If there is something that is bothering you, then you need to start thinking of new and different solutions to your worries. Yesterday's solutions are no longer the right answers today and they might not be tomorrow's solutions. So think different. You never know where that might take you. After all, destiny is everything. With this, I want to thank you for being a part of my destiny here on Spice the Voice of Hope. My next episode is also going to be related to how much one can live in the moment. It is going to be a two-series part on being mindful. Also, do keep in touch with us. Tell us what you feel about our show. Our number is 09515227039. I repeat, 09515227039. Our email ID is feedbackamc1@gmail.com. I repeat, feedbackamc1@gmail.com. This program is produced and sponsored by Adventist Media Center. Well, this is Avinash signing off. Until next time, stay in the moment, friends.
1: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
2: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
1: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
2: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
2: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியாக போச்சுன்னா அந்த ரோட்டில் எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகளெல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும்.
2: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
1: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
3: நேரம் 5:55. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது போன் சென்ட்ரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலா வரப்போறது ரிச்சர்ட் மற்றும் குழுனர் குரல்ல வாலி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் எங்கேயும் கதல் திரைப்படத்திற்காக நங்காய் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். விபத் பாரத தமிழகம் 102.3. நம்ம மறுபடியும் 8 மணிக்கு நீ கொர்னல் நிகழ்ச்சியில பேசலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கே சுதாஸ் அவர்களும் சித்ராவும் பாடிய பாடல் தாயே நீ துணை, திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: கண்ணதாசன் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜனும் டி எம் சவுந்தரராஜனும் பாடிய பாடல் தெய்வம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: நேரம் 6:10. பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அகஸ்தியர் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் கே டி சந்தானம் அவர்களின் வரிகளில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் பாடல் கேட்க போறீங்க. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன், வரிகளில் வாணி ஜெயராம், குரலில் திசை மாறிய பறவைகள். திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வி குமார் அவர்களின் இசையில் வாலி வரிகளில் பி சுசிலாவின் குரலில் மங்கள நாயகி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கேன். இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ்.

0: பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஸ்ரீ அவர்களின் இசையில் வாலிபர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் அம்மன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
1: அம்மா பவானி அழைக்கிறோம் வாணி, அகம் குளிர எதிரில் வந்து அருள் திருக்க

0: நிகழ்ச்சியில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர்

0: திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார்.
1: நம்மளுடைய சேவை கடைசி மனிதனுக்கும், சமுதாயத்தில் இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் நம்மளுடைய சேவை போய் சேரணும் அப்படின்றது சொல்லி, இன்றைக்கு நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், 3D பிரிண்டிங் ஆகட்டும், டிஜிட்டல் இமேஜிங், கேட் கேம் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல டெக்னாலஜிகள் வந்திருந்தாலும் கூட அந்த டெக்னாலஜியை நமக்கு சார்ந்து அந்த நம்மளுடைய நாலேஜ், மெடிக்கல் நாலேஜ் பிளஸ் டெக்னாலஜி சேரும் பொழுது நம்ம இன்னும் அதிகமான சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதுதான். அது மாதிரி நாம அந்த டெக்னாலஜியை மக்களுக்கு எவ்வளவு வேகமாக அவர்களுக்கு நாம பயன்படுத்தக்கூடும் என்பதையும் பார்க்க நம்ம இந்த நேரத்தில் ஒரு உறுதி ஏற்கணும்னு சொல்லி, நம்ம இந்தியாவுடைய ஹெல்த் கேர் எந்த அளவுக்கு ஒரு வேகமாக முன்னேறி இருக்கிறது என்பதை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி நாட்டில் வெறும் 2014 முன்னாடி 7 எய்ம்ஸ் காலேஜ் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 23க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் காலேஜஸ் வந்திருக்கிறது.
0: பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார்.
2: முதல் முறையாக ஆசிய கேம்ல கிட்டத்தட்ட 85க்கு மேற்பட்ட பதக்கங்களை வென்றிருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து விளையாட்டுத்துறைக்கு கேலோ இந்தியா, ஃபிட் இந்தியா திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலியமாக இன்றைக்கு ஆசியன் கேம்ல நாம கிட்டத்தட்ட 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 21 கோல்டு, 27 சில்வர், 37 வெண்கல பதக்கங்களை வென்று ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை அரசாங்கத்திற்கு கொடுக்கிறோம். நம்மளுடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த ஊக்குவிப்பு, அரசாங்கம் கொடுத்த ஊக்கம், அதை தொடர்ந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக, நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த 12 வருஷமா நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு விளையாட்டு வீரரையும் கூட ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட இந்த வாட்டி மட்டுமே 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து போயிருக்கிறாங்க. முதல்ல வீரர்களை வந்து கிரவுண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது, அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங், சர்வதேச ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததன் விளைவாக அதனுடைய ரிசல்ட்டை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம்.
0: தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த 2 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலை ஞாயிறு கடைத்தெரு அருகே உள்ள பாலசமுத்திர குளத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தலைஞாறு தீயணைப்பு நிலைய படையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்று குளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, நீரில் மூழ்கியவர்களை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். மேலும் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படும் மீட்பு உபகரணங்களை கொண்டு நீரில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. திடீர் வெள்ளம், கனமழை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பதட்டமின்றி செயல்படுவதுடன் மீட்பு பணிகளில் ஈடுபடும் வீரர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சி மக்களிடையே கவனம் பெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நவராத்திரி பண்டிகையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அஸ்தகிரி தெருவில் 50 குடும்பங்களுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பொம்மைகள் குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கைவினை கலைஞர் திரு பாஸ்கர் எமது செய்தி

0: செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாங்க பல தலைமுறையா இந்த தொழில் பண்றோம். இங்க பாருங்க, நல்ல அழகான செட்டு பொம்மைகள் எல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கல்ச்சர் மறக்காம இருக்கிறதுக்காக குழு வைக்கிறோம். இந்த சின்ன பொம்மை 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபீஸ் வரைக்கும் எங்ககிட்ட பொம்மைகள் இருக்கு. இந்த குழு பொம்மைகள்லாம் வெளிநாட்டுக்கும் போகுது, உள்நாட்டு எல்லாரும் விரும்பி எல்லாரும் சந்தோஷமா வராங்க. ரொம்ப பேர் பாஸ்கர் குருடாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பொம்மைகள் எல்லாம் அழகா இருக்கு, விலையும் நல்லா இருக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டு வராங்க. நீங்களும் வாங்க, நவராத்திரி சிறப்பா கொண்டாடுங்க.
0: இங்கு விற்பனை செய்யப்படும் பொம்மைகள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவற்றை வாங்கியவர்கள் தெரிவித்தனர்.
2: மீனாட்சி, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேன். நான் எங்க ஊர்ல 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். எவ்ரி இயர் நியூ டால் ஒன்னு வாங்குவோம். பால மீனாட்சியும் பாவை விளக்கு டாலும் வாங்கினோம். என் மகா வீட்டுல 5-6 வருஷமா அவங்களும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இங்க வந்தோம். பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
3: ராஜேஸ்வரம் ராஜன், பெங்களூர் அட்வொகேட். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். நவராத்திரிக்கு இங்க வருஷ வருஷம் வந்து ஷாப்பிங் பண்றோம். டால்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போலாம்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் திரு அனிஷேகர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திரு சரவணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி படகு துறையில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்தி சென்றார்.
4: நேஷனல் flag as they walk out into the arena, the Indian contingent. But let's talk about the Indian contingent. There was fantastic performances in boxing. 3 gold medals in boxing at this edition of the Asian Games.
0: இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரிபகோவாவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
5: நேரம் 6:40. கேட்டுட்டு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம். என் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாவிஜய் வரிகளில் ஹரிஹரனும் ஸ்ரேயா கோஷலும் பாடிய பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

6:45. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிமானின் இசையுலக பாரதி வரிகளில் நந்தினி ஸ்ரீகருடைய குரல ரெக்கை ரெக்க திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கிறேன். இந்த 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பழனி பாரதி வரிகளில் ஹரிஹரனும் சுஜாதாவும் பாடிய பாடல் உங்களுக்காக.

நேரம் 6:55. நிகழ்ச்சி நிறைவு பாடல் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நாம் முத்துக்குமார் வரியில் ஸ்ரேயா கோஷல் குரலில் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: 102.3 பாத்துக்கு தான்
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான் 102.3 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கிட்டீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்னென்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க அன்பு செல்வா. இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வரையில் உன்னி கிருஷ்ணனும் பாம்பே ஜெயஸ்ரீயும் பாடிய பாடல். இருவர் திரை

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் தளபதி திரைப்படத்தில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இணைந்திருங்கள் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சட்டகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். எனினும் ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக திரு பிரவீன் கிருஷ்ணா பாராட்டு தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்கும் ஆந்திர அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

0: சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆந்திராவில் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் போது மேலும் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டுமான செலவு மற்றும் நேரம் குறையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு பூபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த பங்களாதேஷ் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு ரியாஸ் ஹமீதுல்லா தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைந்து நாடு திரும்புவதையொட்டி புதுதில்லியில் இன்று அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து திரு ரியாஸ் ஹமீதுல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவுக்கான தூதராக தாம் பதவி வகித்த காலத்தில் பரஸ்பர நம்பிக்கை, நன்மதிப்பு மற்றும் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்த பாடுபட்டதாக கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ரியாஸ் ஹமீதுல்லா இந்தியாவில் பணியாற்றிய காலத்தில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அசாம் மாநிலத்தின் நகோன் மக்களவைத் தொகுதி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நகோன் தொகுதி மக்களவை உறுப்பினர் மற்றும் மேற்குவங்கத்தின் நந்திகிராம், ரெஜிநகர், தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வரும் 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் உத்தராகண்டிலிருந்து திரு தினேஷ் ஆர்யாவும், மேற்குவங்கத்திலிருந்து திருமதி ருக்மிணி மாலிக்கும் பிஜேபி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நாளை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா

0: மற்றும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறினார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் உள்ள ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா மற்றும் கொங்கன் பகுதிகளில் நாளை வரை வெப்பக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகள், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த இரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிக்கிதா ரைபக்கோவை வென்றார். இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியண்டா ஈக்வடாரின் கன்சல்வோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மிகுவேல் ஆஞ்சல் ரயேஸ் வர்லா, அமெரிக்காவின் ரீஸ்டால்டர் இணையை வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரகுபாரதி வரையில் ஹரிச்சரணும் ஸ்ரேயா கோஷலும் பாடிய பாடல் தொடரி திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள பக்கிரிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். 100 கிராம் பழத்துல 17 கிராம் மாவுச்சத்து, சர்க்கரை 15 கிராம், நார்ச்சத்து 1.8 கிராம், கொழுப்பு 0.27 கிராம், புரதம் 0.51 கிராம், அப்புறம் தயாமின், ரிபோஃப்ளோவின், நியாசின், வைட்டமின் ஏ, பான்டோதெனிக் அமிலம், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், துத்தநாகம், பொட்டாசியம், இப்படி நிறைய சத்துக்கள், தாது உப்புக்களை தன்னகத்தே கொண்டுள்ள பழம். இதில் உள்ள வைட்டமின் ஏ, வைட்டமின் சி முழுசா அப்படியே நம்ம உடம்புல சேருமா. உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் அதிகம் இந்த பழத்தில் இருக்கிறதுனால இரத்த ஓட்டம் தூண்டப்படுது. ஒரு மனிதனுக்கு தினமும் 5000 யூனிட் வைட்டமின் ஏ தேவைப்படுமா, அது இந்த பழத்தில் இருக்கு. வைட்டமின் ஏ அதிகம் இருப்பதால் கண் நரம்புகள் வலுவடைந்து பார்வை குறைபாடு, மாலைக்கண் நோயெல்லாம் வராது. இந்த பழத்தில் இருக்கிற வைட்டமின் இ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு இந்த பழம் அல்லது இந்த பழத்தின் கூழ ஊட்டுனா எடை கூடுமா. இந்த பழத்தை சாப்பிட்டா பசி நல்லா எடுக்கும்னு சொல்கிறாங்க. தோல் மினுமினுப்பு, ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகரிப்புலாம் இந்த பழத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள். இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் குறைபாடுகள் நீங்குமா. பக்கிரிசாமி ஐயா, இந்த பழம் அந்த பழம்னு கடுதாசியில் எழுதிட்டு இருக்கிறாரே, அது என்ன பழம்னு இதுவரை குறிப்பிடவே இல்லை.

0: ஏன்னு யோசிக்கிறீங்களா? உடனே எழுதிட்டா, ஓ அது இந்த பழம் தானாம்பீங்க. உலகத்தில் அதிகமாக விளையும் பழம் இதுவான். நம்ம நாட்டினர் அதிகம் விரும்பும் பழம், முக்கனிகளில் ஒன்று இது. இதுக்கு மேலே இன்னுமா உடைச்சி எழுதணும்? யோசிங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி பக்கத்தில் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் இருக்குது. இங்கே பருவ காலங்களில் வெளிநாட்டு பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக ஆஸ்திரேலியா, சைனா, தாய்லாந்து, இலங்கை, ஆசிய நாடுகளிலிருந்து கூழைக்கடா, வர்ணாரை, ஊசிவால் வாத்து, செண்டு வாத்து, பட்டத்தலை வாத்து, கரண்டி வாயன், வெள்ளை அரிவாள் மூக்கன், பூனாரை, புள்ளிமூக்கு வாத்து, இப்படி வகை வகையான பறவைகள் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு வருமா. தாய்நாட்டிலிருந்து இங்கு வந்து முட்டைகளிட்டு குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகள் வளர்ந்த பின்னரே தங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்ப போகுமா இந்த பறவைகள். கூந்தன்குளத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வரலன்னா வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறை, மழை பெய்யாதது போன்ற காரணங்கள் தான். பருவமழை பொய்த்தால் குளத்தில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். ஓர் 200 ஆண்டுகளா அல்லது அதுக்கு மேலா வந்து செல்லும் பறவைகள். எப்பேற்பட்ட வரலாறு! கூந்தன்குளம் மக்கள் ஒவ்வொரு பருவத்திலையும் பறவைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். இயற்கை பாதிக்கப்பட்டால் என்ன நடைபெறும்ங்கிறதுக்கு இந்த பறவைகள் வராதது ஓர் உதாரணம். பக்கிரிசாமி ஐயா, நாம் வாழும் சூழல் பத்திரமா பாதுகாக்கப்படணும், நமது கடமை எது? அப்புறம் அந்த பழம் என்ன பழம்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, மனசுலயே வச்சுக்கிங்க. மாம்பழம் தான் அது. மாதா ஊட்டாத சோற்றை மாம்பழம் ஊட்டுமாம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:34. நட்பு சார்ந்த பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வித்யாசாகர் இசையில் பாவிஜய் வரிகள், திப்புவும் கார்த்திக்கும் சித்ரா ஆனந்தும் பாடிய பாடல் தில் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

7:39. பரத்வாஜி இசையில் சிநேகன் வரிகளில் யுகேந்திரனும் சித்ரா சிவராமனும் பாடிய பாடல் பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

நட்பு சார்ந்த பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். சிநேகிதியே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. பா விஜய் வரிகளில், வித்யாசாகர் இசையில், சித்ராவும் சுஜாதாவும் பாடிய பாடல். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சி நிறைவு பாடல் காஞ்சனா 3 திரைப்படத்திலிருந்து சரவடி சரணுடைய இசையில் வரிகளில் குரலில் இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு, அது என்ன தெரியுமா? நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு, அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பற்றி சுஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டான், அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டுருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான், பிச்சை போடுங்கங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான், அரசே உங்களுடைய அமைதி கெடக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னானான். எதிரில் நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்குறேன்னாரான். அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார், அரசே உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சார். நகர்வலத்தை பாதையிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவு தானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது, அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை, பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலி ஆகிட்டுது. மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க, அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது, அப்படியே பொத்து

0: துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா, இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் இல்லை, வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை, பேராசைகளோடு வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்கள், இதுதான் அந்த சூஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசித்து பார்த்துக்கோங்க. நம்மளும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு, அறிவு, படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்ககிட்டெல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இதை பாருங்கள், எனக்கு 20 வயசில் ஒரு மகள், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசில் ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2.5 லட்சம் தருவேன். 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 3 லட்சம் தருவேன், என்ன சொல்கிற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார், உங்ககிட்ட 50 வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா.
1: 102.3 FM. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினால்
2: விபத் பாரதி நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் மீண்டும் இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் அர்ஜி கொள்ளை. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் 8 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி நேரம் நீங்கள் வந்து எல்லோரும் டின்னர் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீ கோரினால் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியோடு தான் வந்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்னால் பிடிக்காது? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறவங்களும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அதாவது உங்களுடைய நண்பர் வீட்டுக்கு யாராவது வெளியூர்ல இருக்க நண்பர் ஊருக்கு சென்று இருக்கீங்களா? அப்படி போயிருந்தா என்னென்ன நினைவுகள் இருக்கு அப்படின்னு நீங்க எங்கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க கூப்பிட வேண்டிய நம்பர் 044-9952-0852-3-8-3-8-9-8-7-1 கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க விபத் பாரதி தமிழகம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் கீழே ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். மீண்டும் ஒரு முறை கேள்வி சொல்லிடுறேன். உங்களுடைய நண்பர்

ஊருக்கு சென்ற நினைவுகள். நிறைய பேர் வந்து ஏதாவது லீவ் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போவோம், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அப்போ நம்மளாம் போயிருப்போம். அப்போ அவங்களோட நினைவுகள் என்ன இருந்துச்சு என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் முதலாக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கார்த்திக் மற்றும் குழுநர் குரலில் நான் முத்துக்குமார் வரிகள் யுவன் சங்கராஜாவோட இசையில் யாரடி மோகினி திரைப்படத்திற்காக கேட்டிருந்திருங்கள். பாரத தமிழ் 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்க ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுடைய ஊருக்கு சென்று நினைவு இருக்கா, என்னென்ன அங்க பாத்தீங்க, என்னென்ன காமெடியா நடந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஃபன் இருக்கும் கண்டிப்பா, சோ என்னென்ன ஃபன்னியா நடந்துச்சு நீங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், சொல்லுங்க.
1: அதாவது நாங்க பெங்களூர் போயிருந்த வானொலி விழாவில் கலந்து போறோம். அப்போ எலக்ட்ரானிக் வானொலி இறங்கிட்ட பிறகு ஃபோன் பண்ணுங்க, நீங்க அங்கேயா ரூம் எல்லாம் எடுத்து எங்கேயும் தங்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி முகவரி கொடுத்து அவரு வீட்டுக்கே வர வச்சு அந்த ரெண்டு நாள் அங்க வானொலி கலந்து ரெண்டு நாளும் உபசரித்து நல்லா அருமையா
0: பார்த்துட்டாரு. அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணத்துல இருந்து பிரகதி பேசுறேன் மேம்.
0: பிரகதி, கும்பகோணத்துல இருந்து சொல்லுங்க.
2: ரீசெண்டா நான் ஃப்ரெண்ட் மேரேஜ் காண்டி சேலம் போயிருந்தேன் மேம்.
0: ஓகே.
2: அது வந்து வில்லேஜ் தான், ரெண்டு ஹில்ஸ்க்கு நடுவுல வீடு மேம்.
0: சூப்பரா இருக்குமே பாக்கவே.
2: அம்மையா இருந்துச்சு மேம். நாங்க சிட்டி அது வில்லேஜ் போவோம், நியூவா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ கிடைச்ச மாதிரி இருந்துச்சு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க மேம்.
0: ஓகே ஓகே பிரகதி, கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ சோ மச்.
0: வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்
3: மேம். நாங்க வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம்.
0: பேரு
3: சுகப்ரியன்.
0: சுகப்ரியன், சொல்லுங்க சுகப்ரியன்.
3: நான் என் ஃப்ரெண்ட் வீடு கோர்தர பேர்ல மேம், ஒரு செஸ்ட் டோர்னமென்ட்காக.
0: ஓகே. எந்த ஊருக்கு போறீங்க?
3: அரியலூர்ல.
0: ஓகே ஓகே.
3: அங்கட்டின ஒரு இடம் மேம்.
0: சரி.
3: அங்க போய் இருக்கும்போது நாங்க கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தோம். எனக்கு அப்ப ஓரளவுக்கு தான் விளையாட தெரியும். இருந்தாலும் அது அவங்க விளையாடுறத பார்த்தா ரொம்ப பெரிய பசங்களா இருந்தாங்க மேம். ஒண்ணு ஒரு மூணு பால் ஆடிட்டு போ தம்பி அப்படின்னு சொன்னாங்க.
0: ஓகே.
3: அந்த டைம் வந்து சரி சும்மா அடிப்போமே நினைச்சதும் 6 பால் போயிடுச்சு.
0: சம்மா சுகப்ரியன், கலக்கிட்டீங்களே.
3: ஓகே தேங்க் யூ மேம்.
0: ஓகே தேங்க் யூ ஃபார் காலிங். ரொம்ப அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி.
3: தேங்க் யூ.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: உத்தரமேருக்கும் வந்தவாசிக்கும் நடுவுல அண்டரை கோட் ரோடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு உள்ள வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல சேப்பாக்கம்னு ஒரு ஊரு. ரெண்டு பக்கம் வயல், பனைமரங்கள்லாம் நிறைய இருக்கும். அவங்க போயிருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொன்னா போனேன், சாப்பிட்டேன். என்ன பண்ணி கொடுத்தாங்க? அருமையான சாப்பாடு.
0: ஓகே சூப்பர்.
4: அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து கேவுர் அடை, அந்த முருங்கைக்கீரை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தட்டி அருமையா செய்து கொடுத்தாங்க மேடம்.
0: சூப்பர்.
4: நண்பனை மறக்க முடியாது, அவன் பேர் பன்னீர்செல்வம்.
0: பன்னீர்செல்வம் சார். ஓகே ஓகே
4: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி.
4: ஓகே.
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் ராஜபட்சத்தில் இருக்கு மாம்பழத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்க?
5: நானும் நல்லா இருக்கிறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
5: காமெடின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் எனக்கு அது காமெடி மாதிரி என்ன அப்பப்பட்டுது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது நான் நைட்டு 9 மணிக்கு மேலதான் சாப்பிடுவேன், ஒரு 6:30 அப்படி இருக்கும். கேட்டாய வந்து உனக்கு ரவா உப்புமா பிடிக்குமா அப்படின்னு நான் சொன்னேன். இந்நேரத்துக்கு எதுக்கு இப்ப போய் ரவா உப்புமா செய்ய போற? இப்ப ரவா உப்புமா சாப்பிட்டேன், அப்புறம் நைட் எனக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு பக்கத்துல அவங்க வீட்டுக்கு இருந்தேன். உன்னை வந்து உனக்கு நைட்டு சாப்பாடு, உங்களுக்கு நைட்டு சாப்பாடு தயார் பண்றதுக்குதான் அவங்க கேக்குறாங்க. அப்படி உனக்கு பசிச்சதுன்னா தோசை மாவுக்கு வேணும்னா உங்க தோசை ஊத்து கொடுக்க சொன்னீங்கனாலும் சுட்டு தயார் பண்ணி கொடுப்பாங்க. நீ போய் இதுக்கு ஏன் இப்ப
0: கவலைப்படுறேன்?
5: மறக்கவே முடியாது, எப்ப நினைச்சாலும் எனக்கு நானே சிரிச்சு போனாத.

0: சூப்பர் ராஜலட்சுமி மேம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம்.
0: வணக்கம் சத்யநாராயணன் சார், சொல்லுங்க.
1: என்னுடைய நண்பர் 1980s பீரியட்ல என்னுடைய ஆபீஸ் கொலீக் பி கே ஜெகதீஷன் ஒரு திருப்பரங்குன்றம் மதுரை பக்கத்துல,
0: ஓகே,
1: அவருடைய கல்யாணத்துக்கு நாங்க ஆபீஸ்ல இருந்து நாங்க 3-4 பேர் போயிருந்தோம். அப்ப போய் அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், திருப்பரங்குன்றம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அத மறக்க முடியாத அனுபவம். கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நினைவுபடுத்தணும், உங்களுக்கு நன்றி.
0: ஓ, தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா நீங்க கல்யாணத்தை வந்து ஒரு ட்ரிப்பா பாத்து வந்திருக்கீங்க.
1: ஆமா மேடம்,
0: சூப்பர் சூப்பர், தேங்க் யூ,
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன்.

0: நாலு பேர் போயிருந்தோம். அப்ப போய் அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், திருப்பரங்குன்றம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அத மறக்க முடியாத அனுபவம் கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நினைவுபடுத்தணும், உங்களுக்கு நன்றி.
1: ஓ தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா நீங்க கல்யாணத்தை வந்து ஒரு ட்ரிப்பா பாத்துட்டு வந்திருக்கீங்க.
0: ஆமா மேடம்,
1: சூப்பர் சூப்பர், தேங்க் யூ,
0: நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார், சொல்லுங்க.
2: அதாவது ஒரு 10-20 வருஷம் இருக்கும் மேடம். அப்ப நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் பொண்ணுக்கு கல்யாணம், எங்க எல்லாருக்குமே கூப்பிட்டுருந்தாரு. நாங்க 4 பேர் போனோம் கும்பகோணத்துல இருந்து. முதல் நாள் அன்னைக்கு மாப்பிள்ள அழைப்பு அன்னைக்கும் நல்லா எங்களை கவனிச்சாங்க. அழைச்சிட்டு போனாங்க, கார் கஷ்டம் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பிரமாதமா இருந்துச்சு. அப்ப என்ன எவ்வளவு இதா ரஷ்ஷா இருந்தாலும் என் ஃப்ரெண்டு வந்து எங்களை எல்லாம் இது பண்ணாம போய் அங்க போய் சாப்பிடுங்க, அங்க போய் இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்க. நாங்க சொன்னா நீங்க சுத்தியா இருக்கீங்க, நீங்க முதல்ல அங்க பாருங்க, அப்புறமா எங்களை கவனிக்கிறாங்க. இல்ல நீங்க வந்திருக்கீங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களைதான் முதல்ல கவனிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு. மச்சான் கல்யாணம் வந்துருச்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சாயந்தரமாவே எல்லாரும் கடவுள் கரைக்கெல்லாம் போனோம்,
1: வீட்டுக்கெல்லாம்
2: போனோம். அப்புறம் நம்ம ரேடியோ நிலையத்துக்கு கூட கிட்ட கிட்ட வந்துட்டே திரும்பி வந்தோம். அந்த அளவுக்கு வந்துட்டு வந்தோம், அதை மறக்கவே முடியாது எங்களால. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வு வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு, அதை மறக்கவே முடியல மேடம். கரெக்டா தலைப்பு கொடுத்துக்கீங்க, அது மாதிரி சொல்லிட்டேன்.
1: சூப்பர் மனோகரன் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. காலேஜ் எல்லாம் கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் ஊருக்கு போனது என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
3: நான் வந்து இங்க எங்க வீட்டுக்கு வந்து சென்னையில இருந்து எங்க சுமதி எல்லாம் வந்திருந்தாங்க மேடம்.
1: ஒரு நிமிஷம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: காஞ்சிபுரத்துல இருந்து ஏ சமிதஷ்டி மேடம்.
1: அமிதஷ்டி சொல்லுங்க.
3: நான் எங்க வீட்ல வந்து ஒரு நாள் சுமதி அத்தை சென்னையில இருந்து வந்திருந்தாங்க மேடம்.
1: சரி.
3: அப்ப வந்து எங்க பெரிய அத்தை அவங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்து எனக்கு காமெடியா இருந்துச்சு மேடம். அதுக்கு வந்து எங்க பெரிய அத்தை வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அண்ணனுக்கு வந்து தோசை சுட போட்டு சொன்னா அடை சுட்டு போடுறீங்க.
1: ஓகே. சோ அவங்க வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு காமெடி வந்துச்சு இல்லையா?
3: ஆமா.
1: ஓகே அமிதஸ்ரீ, தேங்க் யூ ஃபார் காலிங்.
3: ஓகே மேடம்.
1: நம்ம ஷோக்கு நிறைய குட்டீஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அழகாக பேசுகிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடுவோம். என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னா, ரெமோ திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்கு. என்ன பாட்டு செஞ்சிட்டாலே வந்துட்டே இருக்கு. அனிருத் ராஜனுடைய இசையில, குரல்ல, விக்னேஸ்வரனுடைய வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். ஜோவத் பாரதி தமிழ்ஃபம் 102.3.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நீங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்கள் நண்பர் ஊருக்கு சென்ற அனுபவம் இருக்கா, நினைவுகள் இருக்கான்னு பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: சைதாப்பேட்டில் இருந்து ஆனந்த் மேடம். கொல்லிமலை நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஆனந்த் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். பாட்டில் சூப்பராக மேடம், உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
0: சொல்லுங்கள் ஆனந்த் சார்.
1: எங்கள் அத்தை வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் மேடம்.
0: ஓகே.
1: பக்கத்தில் கிராமம் அங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு முந்திரி தோப்புலாம் இருக்கு அவங்க கிட்ட, அதெல்லாம் சுத்தி பார்த்தோம் மேடம். முந்திரி பழம் சாப்பிடறதுக்கு பதில என் கூட வந்த ஃப்ரெண்டு முந்திரி கோட்டையை தின்ட்டான் மேடம். பச்சை கோட்டையை தின்னு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு மேடம். முந்திரி பயிர் நினைச்சிட்டு முந்திரி கோட்டையை தின்ட்டா மேடம். பழத்தை தின்னாத
0: உங்களுக்கு ஸ்பாட்ல ஒரே காமெடியா இருந்திருக்கும்ல?
1: ஆமா மேடம், வாயெல்லாம் வெந்துருச்சு அவளுக்கு, அது ஒரு காமெடி ஆயிடுச்சு.
0: ஓகே ஆனந்த் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம், உங்ககிட்ட பேசுறது
0: நன்றி நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், கேக்குதா?
2: ஹலோ ஹலோ.
0: வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வாழ்க வளத்துடன் ஜெய ஜெயசீரன் கொலமண்டபட்டிமா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம். அம்மா, என் நண்பர் அர்ஜுன் நந்தி மகள் கிராமம். நாங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் ஸ்கூல் படிச்சிருங்க. பணிக்கு வந்த பிறகு என்ன கூப்பிட்டு போயிருந்தாரு, அவர் இருக்கு இப்ப அவர் இல்ல, அஞ்சுட்டாங்க
0: போயிருந்தேன்.
3: அப்ப அவர் இருக்கும்போது போயிருந்தேன். அது ஒரு கிராமம்னால இயற்கை எழுது கொஞ்சம் கிராமமா இருந்தது, பாக்குறது ரொம்ப பகிழ்ச்சியா இருந்தது. அவர் நேரத்தையெல்லாம் கொண்டு காமிச்சாரு. அதே மாதிரி அப்போதான் இப்பதான் மழை இல்ல, அப்ப மழை பெய்ஞ்சா ஏறி நிறைஞ்சு இருந்துச்சுங்க.
0: ஓகே.
3: அதான் பாக்குறது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு.
0: சூப்பரா இருந்திருக்கும்.
3: இப்ப பாக்க ரொம்ப இதாச்சு, இன்னும் என்னால மறக்க முடியுமா?

0: சூப்பர் சார், சூப்பர் சார். கண்டிப்பா அந்த காட்சி உங்க கண்ணை விட்டு எங்கேயும் போயிருக்காது இல்லையா, அப்படி கண்ணுக்குள்ளே நிற்கும். கால் பண்ணி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம் மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபுரம். சுரேஷ்குமார் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சுரேஷ் சார், சொல்லுங்க.
1: மேடம் இப்ப ரீசெண்டா தம்பி வீட்டுக்கு சென்னை போயிருந்தேன் மேடம்.
0: ஓகே.
1: எல்லாருமே ஃபேமிலியோட பசங்க லீவ் விட்டுருந்தாங்க மேடம். அப்படியே போயிட்டு இதுக்கு திருத்தணி கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அப்படியே சரவணாஸ்வரம் போயிட்டு மெரினா கடற்கரைக்கெல்லாம் போயிட்டு பசங்க அழைச்சிட்டு ஃபேமிலியோட அம்மா சந்தோஷமா ஒரு அனுபவம், நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சது மேடம். ஒரு
0: சூப்பர் சூப்பர். ஸ்கூல் லீவ் விட்டதுமோ ஒரு ஃபேமிலி ட்ரிப் போட்டுருக்கீங்க?
1: ஆமா மேடம். அப்படியே திருத்தணி முருகனை தரிசனிட்டு தரிசனம் பண்ணிட்டு பசங்களும் கடற்கரைக்கெல்லாம் அழைச்சிட்டு நல்ல ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ண, நல்லா நல்லா இருந்தது மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
1: அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க, வீட்ல எல்லாருமே. பெரிய ஒரு இது மேடம் அது.
0: ஓகே, கேக்கவே சந்தோஷமா இருக்கு. கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம் நான் கொரட்டூர்ல இருந்து ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: மேடம் நான் இந்த பெங்களூர் ஒரு வாட்டி சர்வீஸ்
0: போயிருந்தேன்.
2: ஆனா அந்த ஊருக்கு நான் போனது வந்து மறக்கவே முடியாது மேடம்.
0: ஓகே.
2: எனக்கு ரிட்டர்ன் வர சொல்ல பஸ் வந்து மாத்தி கொண்டு போய் வேற இடத்துல இறக்கி விட்டாங்க. கிருஷ்ணராஜபுரம்ல இறக்க வேண்டியது. என்ன மாத்தி தூரமா இறக்கிட்டோம். அங்கிருந்து வர்றதுக்குள்ள ரொம்ப பாடுபட்டு பயந்துட்டேன். எனக்கு அது மறக்க முடியாத அனுபவம் மேடம் அது.
0: ஓகே ஓகே சார்,
2: ஓகே,
0: நன்றி. இன்னைக்கு நீக்க ஒரு நாள் நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்கள் நண்பர்கள் வீட்டுக்கு இல்லை அதாவது ஊருக்கு சென்ற அனுபவம், அதாவது நம்ம ஊரில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வெளியூரில் இருப்பாங்க இல்லையா, அதாச்சும் ஒரு அக்கேஷன், அவங்க கல்யாணம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு வேறு நமக்கு அங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அங்கே போயிருப்போம். அங்கே போகும்போது நிறைய விஷயங்கள், நிறைய கலாட்டாக்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இருக்குது அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு 0449 2952 0853 2 8 3 8 9 8 7 1 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் என்னுடைய போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போகிறோம். அடுத்த நேரம் யாருக்கு எடுத்து தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கே பேசுறீங்க?
3: ஜெயங்கொண்டத்துலேருந்து சுரேஷுங்க.
0: வணக்கம். நீ உங்கள் பேர் சுரேஷா? எல்லாரும் இன்னைக்கு ஒரே பேரில் வரீங்க, சொல்லுங்க.
3: நாங்க ஆபீஸ் விஷயமா காரைக்கால் போயிருந்தோம். அப்போ என்னோட பாப்பா வந்து குழந்தை பிறந்த டைம். அப்போ அந்த டைம்ல பாப்பாவையும் வயசு விட்டும் போக முடியல. அதனால அவங்களையும் கூட்டிட்டு நான் காரைக்கால் போயிருந்தேன்.
0: கூட்டிட்டு
3: போயிருந்தீங்களா? மாம்பழம்
0: மாங்கனி திருவிழா நடக்கும் காரைக்கால்ல.
3: மாங்கனி திருவிழா அந்த டைம் கூட்டும் போதுதான் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தோம்.
0: ஓ சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சுரேஷ் சார் கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு.
3: தேங்க்யூ.
0: நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
4: மனோஜ் ஸ்ரீனிவாசன் மேடம்.
0: சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் சார்.
4: சாரி, 40 இயர்ஸ் பேக் கர்நாடகால இருந்து நான் சூப்பர்வைசர் இருந்தேன். 4 மந்த் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஆந்திராக்கு.
0: ஓகே.
4: அங்கே நான் நியூ பர்சன் தானே, ஆந்திரா இதாக
0: இருக்கான்.
4: அவர் மேரேஜ் இது ரிசப்ஷன்ல வந்து ஊர்வலத்தில் வந்து என்னைய கூப்பிட்டு டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க.
0: ஓகே.
4: அது யாருக்குமே தெரியாது நான் யாருன்னு அந்த எல்ஏஜில்.
0: ஓகே.
4: அப்புறமா வந்து பண்டிகை உட்காரும் போது எல்லாரும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நான்வெஜ் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நான்வெஜ் நான் ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்ட்டேன்.
0: ஓகே.
4: ஒரே ஸ்வீட் ஸ்வீட் அப்படின்னோடனே அந்த ரிசப்ஷன்ல வச்சிருப்பாங்க இல்லையா பலகாரம் தான்.
0: ஆமா.
4: அதை எடுத்துட்டு வந்து பஞ்சில எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வில்லேஜ்ல.
0: ஓ, நீங்க வேணாம்னு சொன்ன உடனே
4: வேணாம்னு சொன்னோட ஸ்வீட்டா கொண்டு வந்து வைக்கிறாங்க.
0: ஓகே.
4: ஓ, மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, என்னடா இது இங்க இருந்து எல்லாம் எடுத்து வந்து எங்க பஞ்சில பரிமாறிட்டு இருக்காங்கன்னு பாத்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு, அட நம்ம சூப்பர்வைசர் அப்படின்ட்டு அவங்களும் மெய் மருந்து போயிட்டாங்க. வரையான பொண்ணு மாப்பிள்ளையும்.
0: ஓகே ஓகே.
4: அப்ப அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அவங்க மனசுல ஒத்து போச்சுன்னா அவங்க எந்த அளவு கவனிக்கிறாங்க.
0: ஆமா, வந்த விருந்தாளை கவனிக்கணும்ன்றதுக்காக நிறைய பண்ணிருக்காங்க இல்லையா.
4: தட் இஸ் வில்லேஜ் பர்சன், வில்லேஜ் பர்சன் தான்.
0: ஓகே சூப்பர் சார்.
4: இப்போ வில்லேஜ் பர்சன் தான் ரொம்ப லைக் பண்ணுவேன் நான்.
0: நல்லது சார், நல்லது. ஓகே, கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.

0: ஃபார் அட்டன் த ஃபனி மணி.
1: தேங்க் யூ ஸோ மச்.
0: தேங்க்ஸ் அலாட்.
1: ஓகே, நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் ஒன்று கேட்டுடலாம். கடிதம் திரைப்படத்திற்காக எப்பாச்சப்பா வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டில் ஒரு ஸ்டெப்ஸ் நல்லாயிருக்கும் இல்லையா? அனிருத் ராஜ் இந்த குரலில் மற்றும் கல்பனா இணைந்து பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்கி வரிகளில் ட்ரம் சிவமணியோட இசையில் கேட்க போகிறீங்க இந்த பாட்டை. இணைந்திருங்கள். இது விபத் பாரத் தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: நேரம் 8:32. நீங்க கேட்டுட்டு நீ ஒரு நாள் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உங்களுடைய நண்பர்கள் ஊருக்கு சென்ற அனுபவம் நினைவுகள் இருக்கா அப்படின்றத இன்னைக்கு கேள்வி. நான் முறையே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னாலே செம்ம ஃபன். ஸோ ஃப்ரெண்டு ஊருக்கு போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் நடந்திருக்கும், கலாட்டா செம்ம சிரிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0449-2952-0853-2838-9871. நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேர் யார் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
2: தூக்கமே வராது. அவங்களுக்கு ஏதாவது எடுத்து வைக்கிறது, வீட்டுல எடுத்துட்டு போறது, கடையில வாங்கிட்டு குடுக்கறத விட வீட்டுல ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போகணும்னு நான் எப்பயுமே ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா. இப்ப ஏன் நேத்து கூட இன்னைக்கு காலையில் கூட ஃப்ரெண்ட போய் பாத்துட்டு அந்த கும்போணத்துல, நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்ல. எடுத்துட்டு போறதெல்லாம் எடுத்து வச்சோமா, கரெக்டா எடுத்து வச்சிருக்கிறோமா. இன்னைக்கு காலையில சர்ப்ரைஸா நடந்தது. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு கோயில்ல அவங்களுக்கு தெரியாமலே சாமி கும்பிட்டே இருக்காங்க, நான் பின்னாடி முக்கால் மணி நேரம் நினைக்கிறேன். இப்படி எப்படி எந்த பக்கமே காலையில நடந்தது வழங்குமான மாதிரி இல்ல. நானும் பாப்பாங்க பாப்பாங்கன்னு பாத்துனே இருக்கிறேன். அப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாமி கும்பிட்டு
1: முக்கால் மணி நேரமா
2: கேக்கணும். முக்கால் மணி நேரம் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்கிரீன் விட்டுருந்தாங்க சொல்லிட்டு அப்படி பக்தியா நான் பின்னாடி கம்பிக்கு பின்னாடி சைடுட்டு எப்படா திரும்பி பாப்பாங்க சர்ப்ரைஸா நம்ம ஹாய் சொல்ல அப்படின்னு. நானே பார்த்து பார்த்து என் ஃப்ரெண்ட ரசிச்சுட்டே இருக்கேன். ரசிச்சிருக்கிறதுக்கே எனக்கு முக்கால் மணி நேரம் டைமே போயிடுச்சுன்னா
1: பாத்துக்கோங்க. பாத்தாங்களா இல்லையா?
2: கோயில் சுத்தி வரப்ப முன்னாடி போய் டக்குன்னு நின்னே படத்துல வர மாதிரி
1: ஷாக் ஆயிருப்பாங்க. அப்படி
2: அவ்வளவு கூட்டத்துல எருமை மாடு தொலைஞ்ச கூப்பிட்டா என்ன அவ்வளவு கூட்டத்துல.
1: அதான் ஃப்ரெண்ட்ஸ்,
2: அதான் உண்மைதான். அது எதார்த்தமா நல்லா இருந்தது. இந்த உறவுக்காரங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீடம் வராது.
1: ஆமா,
2: அது எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நான் அவ்வளவு பிடிக்கும். இப்ப நீங்க இந்த விஷயத்த கேட்டேன்னு கண்டிப்பா இதை நான் போன் போட்டு இன்னைக்கு நடந்த வரைக்கும் சொல்லணும்.
1: ஓகே, சூப்பர் சுமதி மேம், ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கேக்குறது எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கமா. தஞ்சைராமன் சுவாமிநாதன்.
1: சுவாமிநாதன் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம்.
1: ஓகே, சொல்லுங்க.
3: நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன், நானும் என் வைஃபும். கல்யாணம் மண்டபம் மாறி போச்சு.
1: சரி,
3: உள்ள சாப்பாடு நல்லா இருக்கு.
4: வணக்கம்.
1: யார் இங்க பேசுறீங்க சார்?
4: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு சிறு சின்ன வயசுல போய் இருக்கும்போதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எங்க அம்மா கூட பிறந்த தம்பி வீட்டுக்கு போவோம் லீவ் டைம்ல, சின்ன வயசுல. அப்போ அங்க போகும்போது என்னன்னா, அந்த மாந்தோப்பு எல்லாமே இருக்கும் அங்க. அங்க போயிட்டு நல்லா விளையாடுவோம், ஊங்கிரி கட்டி ஆடுறது, மாந்தோப்புல மாங்காய் பறிச்சுட்டு விளையாடுறது. அங்க உள்ள குளம் இருக்கும், குளத்துல குளிச்சுட்டு அங்க அப்புறம் விளையாடும். விளையாண்டு சின்ன பசங்க கூட விளையாடும் போது சண்டே வந்துடும் எங்களுக்குள்ள, சொந்தக்கார பசங்க எல்லாம் விளையாடுவோம்ல, சண்டே
1: வந்துடும்.
4: ஆவுதல் சொல்லுவோம் வீட்டுல வந்து, அவன் அடிச்சான் இவன் அடிச்சான். அதெல்லாம் நினைக்கும் போது இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கொடுத்த நிகழ்ச்சியில ரொம்ப சொல்ற மாதிரி நிகழ்ச்சி இருக்கு.
1: நன்றி சார, நன்றி. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
5: நான் கூடாஞ்சல குமார் பேசுறேன்.
1: வணக்கம் குமார் சார்.
5: பெரிய கதை மட்டும் ஸ்டார்ட்டா சொல்லிடுறேன்.
1: சொல்லுங்க.
5: உங்களுக்கு நாங்க ஃபேமிலி ட்ரிப் 97ல போனோம்.
1: சரி,
5: ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஃபேமிலி, மொத்தம் 27 பேர்.
1: ஓ சூப்பர்.
5: ஆமா, அது வந்து எப்படின்னா, அன்னைக்கு வந்து ஈரோடு எல்லாம் டீர் எல்லாம் எல்லாம் கன்னியாகுமரி எல்லாம் கேன்சல் பண்ணி திருச்செந்தூர் போயிட்டு ஊட்டி போயிட்டு கடைசியில ராமேஸ்வரம் வந்துட்டோம்.
1: ஓகே,
5: ராமேஸ்வரத்துல எல்லாத்தையும் முடிச்சு

0: முடிச்சிட்டு கடைசியில வந்து கிளம்பும் போது கரெக்டா 6 மணிக்கு ட்ரெயின். நாங்க அங்க 5:50 தான் ரூம் விட்டு கிளம்பி ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். வந்துட்டு உடனே நான் பிரின்ஸ் கிட்ட என்ன சொன்னா, டேய் அவனுக்கு செட்டில் பண்ணி நீ வாங்க நான் உள்ள நேரம் போறேன்னு சொல்லிட்டு ஒரு விசில் ஊதிட்டான் ட்ரெயினுக்கு.
1: சரி,
0: நான் நேரம் போய் கொடி காட்டும் போது கொடி காட்டாத நிறுத்து, கொடி கொத்த குமரா அப்படியே நில்லு அப்படியே நில்லுன்ட்டு. நான் காடு கிட்ட சொல்லிட்டேன், சார் 27 பேர் வராங்க சார், ஹால் ரிசர்வ்டு, கை செய்து கொஞ்சம் நில்லுங்க சொல்லிட்டு அவரு சிக்னல் விட்டு நின்றார். லாஸ்ட் கமாண்ட் பண்ணி எல்லாரும் ஏற சொல்லிட்டேன், பாத்துக்கலாம். ஏறி கடைசியில வந்து விடா சொல்லான்னு பார்த்தா விருதாச்சத்துல வந்து போட்டா வண்டிய, ஏர்லி அதாவது 1 மணிக்கு போட்டுருக்கா. நாங்க பிரெண்ட்ஸ் 2 பேர் எஸ்கார்டு இந்த பக்கம் அந்த பக்கம், ஏன்னா ஃபேமிலி எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம்
1: போட்டுருக்காங்க,
0: தூங்காத இருந்தோம். எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், காலையில 4:30 5 மணிக்கு பசங்க குழந்தைங்க எல்லாம் இருந்துச்சு, சேர்ந்த உடனே போய் பார்த்தா என்ன சாப்பிடலாம் பார்த்தா உப்பா கலர்றா, அது பயமா ஆயிடுச்சு அவன் கலர்றது.
1: வண்டி தான் கிளம்புவோம் 4வது வண்டி தான் 4வது வண்டி தான் சரி ஏறிட்டோம்
0: போகும்போது ஒருத்தர் ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்டார். ஹோட்டல் இருக்கு சார், ஆனா எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் நாங்க வாங்கி
1: வந்துட்டோம்.
0: இன்னைக்கும் மறக்க முடியாது அது.
1: ரொம்ப நன்றி.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. இறுதி சுற்று திரைப்படத்திற்காக ஒரு சூப்பர் பாட்டு வா மச்சானேன்னு வந்துகிட்டு இருக்கு. ஷாலினுடன் குரல்ல, முத்தமிழுடைய வரிகள்ல, சந்தோஷ் ஷாலின் இசையில கேட்டு ரசிக்க போறீங்க. இணைந்திருங்கள் பாரதி தமிழகம் 102.3.
1: அஞ்சு நூறு தாள பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற,

0: நேரம் 8:42 நீங்க கேட்டிருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்மா. நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: இருக்குமா, நான் நல்லா இருக்கும்மா.
0: சொல்லுங்க.
1: நாங்கம்மா மதுரைக்கு அடுத்த வாடிப்பட்டி கோயிலுக்கு போனோம்மா.
0: ஓகே.
1: சர்ச்சுக்கு போனோமா. அப்ப வந்து என்னன்னா, ஒரே அங்க விஷயம் திருவிழாமா. அப்ப வந்து ஒரே விசேஷமா அந்த கூட்டத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லா சிவரையும் எல்லாமே ஆயிடுது. என்னடா பண்றதுன்னு பார்த்தாக்கா, அப்புறம் நேரம் 15 கிலோமீட்டருக்கு மேல இருக்குமா
0: மதுரை.
1: பத்து கிலோமீட்டருக்கு தேனி தேனிக்கு அந்த மதுரைமா. அங்க அங்க போயமா டிஃபன் கிடையவே இல்லம்மா. நைட்டு வந்து ஒரு 11 மணி 12 மணி ஆயிடுச்சுமா. ஒரே ஒரு பொட்டி கடை வந்துச்சுமா. அந்த பொட்டி கடையில நாங்க வந்து ஒரு 15 16 18 பேர் போயிருந்தோமா. வேணல அங்க 18 பேருக்கும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க பாருங்க. அந்த அந்த அம்மாவோட அருளால, வாடிப்பட்டி மாதா அருளால வந்து அவங்க கொடுத்தாங்க பாருங்கம்மா. எல்லாமே ரெடி பண்ணி இருங்க சார், உட்காருங்க சார். நீங்க எங்க சார் வந்தீங்க, எங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி வாடிப்பட்டி தாயை நாங்க பாக்க வந்தோம். அப்போ அந்த டைம்ல ஒன்னும் டிஃபன் ஒரே கூட்டம், திருவிழாவா இருந்தது, ஒரே கூட்டம். ஒண்ணுமே முடியலங்க, டிஃபன் ஒண்ணுமே நாங்க ரெடி பண்ணிட்டு வரல. ஏன்னா எங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்கணுமான்னு சொன்னேன். இருக்கு சார், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு உடனே மாவு என்ன என்ன எப்படி கலந்தாங்க என்னன்னு தெரியலமா. எல்லாருக்கும் எல்லாருமே இட்லி ரெடி பண்ணி கொடுத்து, தோசையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, சப்பாத்தி கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்கம்மா.
0: ஓகே ஓகே சார்.
1: அது வந்து அந்த வாடிப்பட்டி மாதா தான் வரலாறு தான்.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச்.
1: நன்றிங்கம்மா. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், லைன்ல இருக்கீங்க சொல்லுங்க.
2: நான் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் முனியமுத்து பேசுறேன்.
0: முனியமுத்து சார், சொல்லுங்க சார்.
2: நீங்க சொந்தக்காரங்க வீடு பக்கத்துல பக்கத்து கிராமத்துல இருக்கு.
0: சரி.
2: அங்க போ அந்த வயல்வெளிலாம் அந்த போர் செட்டு தென்னை மரம் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகு கொஞ்சம்.
0: ஓகே சூப்பர் சார்.
2: அதுல குடிச்சிட்டு கொஞ்சம் பசங்களோட பாத்துட்டு வருவோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்க இருக்காரு. அவர் முடிச்சுட்டு சென்னையில தான் இருக்காரு. அவர் ஆசிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி காமிப்பாரு.
0: சூப்பர் சூப்பர் சார். சோ ஃப்ரெண்டு ஊர்ன்றதுனால அழகா போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க.
2: ஆமா ஆமா. அவங்க அவங்க இந்த மாதிரி ஏதாவது விடுமுறை வருவாங்க, அப்படியே நம்மளே வர சொல்லுவாங்க, போயிட்டு எல்லாம் சுத்தி பார்ப்போம்.
0: சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: ஓகே ஓகே, நன்றி மேடம்.
0: ஓகே, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன அனுபவம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இல்லாமல் வேற எங்கேயாச்சும் போன அனுபவம் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே சைடில் கமெண்ட்ஸ் கொஞ்சம் வாசிச்சிடலாம். அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ரங்கராஜன், டி நகர், இன்பா, இலக்கியா அவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. கவிஞர் கவிஞர் வைமுதா வந்து எனது கல்லூரி நண்பரின் ஊருக்கு பொங்கல் விழா சமயத்தில் போயிருந்தேன். அப்போ வந்து கவிதை போட்டி நடந்துச்சு, அதில் நானும் பேர் கொடுத்து கலந்துக்கிட்டேன். போட்டி நடைபெற்ற போது கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு, ஏன்னா அவங்க நம்ம என் கூட கலந்துக்கிட்ட அத்தனை பேருமே வந்து சிறுவர் சிறுமியர்கள், 5வது படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அரியலூர் மாவட்டம் தத்தனூர் சமத்துவபுரம், ஹேம வசந்தராஜா. அதே போல் ஆண்டி மடம் கார்த்திகேயன் வந்து நீ குரல் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே மனதார உணவு பரிமாறினாங்க, ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க.

பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் நண்பர் சங்கரோட அவருடைய ஊருக்கு கொடைக்கானலுக்கு நீண்ட நாள் கழிச்சு போயிருந்தோம். அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அங்கேயே ஒரு வாரம் இருந்து சாப்பிட்டு லைக் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 7 நாட்களும் 7 நிமிடமாக சென்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. அதை மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்ட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் அலுவலக நண்பருடன் அவர் சொந்த ஊரான நாகர்கோயிலுக்கு சென்றிருந்த அனுபவம் மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. நெல்லை தமிழ் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு, உளுத்தங்களை தனி சுவை அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர்செல்வம். வாரியங்காவல் கதிரவன் குழந்தைநாதன் நிகழ்ச்சிக்கு

வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலீல் அஹமத் பொன்னேரியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திங்கக்கிழமை தானே வருவீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டீங்களே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அடுத்தது வந்து பிரபாகரன் பிரியதர்ஷன் வந்து அவர் வந்து நம்ம 5-6 கேள்வி கேட்டிருந்தோம்ல, அதுக்கு உதவி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஓணமும் நண்பன் சிச்சின் இல்லம் நோக்கி பாலக்காட்டில் பயணம் தொடங்கும் அழகாய் கோவில்கள் வழிபட்டு பூக்கோளம் கண்டு மகிழ்ந்து அறுசுவை ஓண சத்தியாக உண்டு கலைகளில் கலந்து 2-1 நாள் தங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு பிரபாகரன் பிரியதர்ஷன்.

0: கொடைக்கால் பாளையம் சாகுல் அமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் நண்பர்கள் ஊருக்கு சென்றிருந்த போது அங்கே கழித்த ஒவ்வொரு தருணமும் மறக்கவே முடியாதுனால மனசில் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், கேக்குதுங்களா?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனத்துல இருந்து உதயா.
0: உதயா சார், சொல்லுங்க சார்.
1: அதாவது மேடம், நாங்க வெளிநாட்டுல இருந்த போது மேடம், அங்க பயணத்துல இருந்து வரும்பொழுது நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போற பழக்கம் உண்டு மேடம். அவங்க திங்ஸ் கொடுப்பாங்க, ஒண்டி வீட்டுல அவங்க வீட்டு நண்பர்கள் வீட்டுல கொடுப்போம் மேடம்.
0: ஓகே.
1: அப்படி ஒரு தடவை கோயம்புத்தூர் பக்கம் அந்த மேட்டுப்பாளையம் ஊர் வேடா, பக்கத்துல காரமேடங்கிற ஊரு, ரெண்டு ஊருக்கும் பேட்டு ஓடிய சூழ்நிலை உண்டாச்சு மேடம்.
0: சரி.
1: அந்த காரமலைங்கிற ஊருக்கு அந்த நண்பர் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்தோம் மேடம். கொடுத்தல சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அங்க வயதான ஒரு அம்மா மட்டும், எனக்கு பேரம் ஒன்னும் கொடுத்து அனுப்பலையா கேட்டாங்க பாருங்க. அப்படியே எனக்கு ஷேக்காயிருச்சு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு கொடுக்காமல உங்க பேரம் இருப்பாப்ல அப்படி சொல்லிட்டு இருக்கு. நான் வண்டியில இருக்கு எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு நான் போய் பஜார்ல போய் ஒரு தைல பாட்டில் வாங்கிட்டு வந்து மெனக்கெட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாத பக்கத்து கடை இருந்துச்சு நல்ல வேலை. அப்ப
0: ஓகே,
1: தைலம் பாட்டில் வாங்கி வந்து இந்த பாட்டிட்ட கொடுத்து, இந்த பாருங்கம்மா உங்க பேரை உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு, நான் வண்டியில வச்சு வேண்டிய பாட்டி கோச்சி காய்க்க பாட்டி அப்படின்னு சொன்ன பாருங்க. அப்ப இந்த பாட்டி அடைஞ்ச மகிழ்ச்சி இருந்துச்சு பாருங்க, அவ்வளவு மகிழ்ச்சி பட்டாங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர். அந்த நேரத்துல ஸ்பான்டேனியஸா யோசிச்சு நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா அமைஞ்சிட்டு.
1: ஆமா மேடம், ஆமா மேடம். பாட்டியை திருப்திப்படுத்துறது ரொம்ப எனக்கே மேடம் நிறைவாயிடுச்சு மேடம்.
0: ஓகே உதயா சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
1: சந்தோஷம், நன்றி மேடம்.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் தீப்பளூர், முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க. கேள்வி தெரியுங்களா?
2: கேக்குதுங்க, நல்லா கேக்குதுங்க.
0: கேள்வி தெரியுமான்னு கேட்டேன்.
2: தெரியலீங்க, அதான் தெரியல.
0: உங்க நண்பர் ஊருக்கு சென்ற அனுபவம் இருக்கான்னு கேட்டிருந்தேன்.
2: தெரியலீங்கம்மா, அது நான் சரியா காயில வாங்கல, இப்பதான் நிகழ்ச்சி கேட்கறது வச்சேன்.
0: ஓகே ஓகே, அதான் இப்ப கேக்குதா? அதாவது உங்க நண்பர்கள் ஊருக்கு சென்றிருந்த அனுபவம் இருக்கா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன அனுபவம்
2: இருக்கு மேடம்,
0: சொல்லுங்க.
2: ஊட்டிக்கு போயிருக்கு மேடம்.
0: ஓகே சூப்பர், நல்ல ஊர், நல்லா சில்லுன்றது இருக்கும் இல்லையா?
2: அப்ப ஊட்டிக்கு போய் ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கியிருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார்.
2: தங்கியிருப்பா ரொம்ப ஜாலியா, அங்க அந்த இதெல்லாம் போட்டுலாம் இருக்கும், அங்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. போயிட்டு சுத்தி பார்த்து வருவாங்க, கொண்டாந்து விடும்.
0: ஓகே ஓகே முருகன் சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர்ல இருந்து ஜெயராம் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
3: அதாவது நான் வந்து மூக்கனூர் கிராமத்துல, எங்க ஊர்லயே பள்ளி இருக்குது. அப்ப வந்து நாங்க படிக்கும் போது எனக்கு ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பன்னீர்னு ஒரு பையன் எங்கூட
0: படிச்சுவான்.
3: அவன் படிக்கும் போது சொல்லிட்டான், இடையில வந்து ரொம்ப கேப் விட்டுட்டு அவன் வெளியூர் போயிட்டான். அந்த கொத்தின்ற ஊர்ல இருக்கிறான், அந்த இப்ப கூட இருக்கிறான்.
0: சரி.
3: அப்புறம் திருப்பத்தூர்ல ஒரு டைம் பேசும்போது எங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டான். அப்பதான் நாங்க போய் அங்க போயிட்டு ஏறக்குறைய ஒரு 45 வருஷம் ஆகுது. அது போல அன்னைக்குதான் நான் போயிட்டு அவங்க வீட்டுல வந்து ரொம்ப அந்த வீட்டெல்லாம் பாத்துட்டு ரொம்ப நல்லா கட்டி இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அன்னைக்குதான் சாப்பிட்டு வந்து அது மறக்க முடியாது நடந்த எனக்கு.
0: சூப்பர் சார், சூப்பர்.
3: ஆமா,
0: ரொம்ப நன்றி சார் கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு.
3: நன்றி நன்றி
0: நன்றி. ஓகே, நேரம் 8:51. 58 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஒரு பாடல் ஒண்ணு கேட்டு வந்துடுவோம். என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னா, தேவி திரைப்படத்திற்காக வந்துகிட்டு இருக்கு. சிவரஞ்சினி சிங் குரல்ல, நாமுத்துக்குமார் வரிகள்ல, விஷால் மிஸ்ரா மற்றும் சஜித் வாஜித் இசையில கேட்டு ரசிக்க போ

0: நேரம் 8:55. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ குரல் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஓகே சூப்பர். வணக்கம் வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம், யாரு இங்க வந்து பேசுறீங்க?
1: காஞ்சிபுரத்துல இருந்து செல்வி பேசுறேன்.
0: செல்வி மேம் சொல்லுங்க, இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
1: திருப்பதிக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஃபேமிலியோட எல்லாருமே கிளம்பினோம்.
0: ஓகே.
1: பார்த்தா எங்க நாத்தனாரோட குழந்தைக்கு வந்து காது குத்துறதுக்காக போனோம்.
0: சரி.
1: அப்போ எங்க மூத்தார் வந்து ஸ்கூல் சார், அவர் என்ன பண்ணாரு, கழுத்துல விசில் எடுத்து போட்டுன்னு வந்துட்டாரு. அப்போ வந்து யாரு ஒரு பஸ் ட்ரெயின் புக் பண்ணோம், பண்ண ட்ரெயின் கிடைக்கல, அதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்ட் இறங்கி பஸ் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா 30 பேர் ஒரு பஸ் ஃபுல் ஆயிடுச்சு.
0: ஓகே. So family மொத்தமா ட்ரிப் போயிருக்கீங்க.
1: சிட்டி சார் மாதிரி கழுத்துல ஒரு விசில் போட்டுன்னு வந்துட்டு.
0: ஓகே ஓகே செல்வி மேம்.
1: விசில் அடிக்கிறப்ப எல்லாரும் வந்து நின்றுங்க.
0: ஆமா, 30 பேரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு விசில்.

0: முடிஞ்சு டக்குனு அசம்பல் ஆயிடுவீங்கல்ல. ஓகே ஓகே செல்வி, செல்வி மேம் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: ஒரே சிரிப்பு மறக்கவே முடியாது.
0: எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு, ரொம்ப நன்றி. உங்க இணைப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு மாதிரி லேட்டா கேக்குது. கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நேரம் வந்து நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வரப்போகிறது சிறுத்தை திரைப்படத்திலிருந்து ஒரு தாலாட்டு பாடல். எல்லாரும் கேட்டு நினைந்திருங்கள். தூத்பாரு தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 9 மணி. நேயர்களில் கேட்கவிருப்பது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: ஒரு வழியாக இளவரசர் அருள்மொழிவர்மர் ஆனைமங்கலத்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அரண்மனை மணியக்காரனை இளவரசர் அழைத்து அரண்மனை களஞ்சியங்களில் தானியம் எவ்வளவு இருக்கிறது என்றும் பொக்கிஷத்தில் பணம் எவ்வளவு இருக்கிறது என்றும் விசாரித்தார். களஞ்சியங்கள் நிறைய தானியம் இருந்ததென்று தெரிந்தது. திருநாகை காரோணத்தில் நீலாயதாக்ஷி அம்மனின் ஆலயத்தை புதுப்பித்து கருங்கல் திருப்பணி செய்வதற்காக செம்பியன் மாதேவி அனுப்பி வைத்த பொற்காசுகள் 12 செப்புக்குடங்கள் நிறைய இருப்பதாகவும் தெரிந்தது. குருதேவரே, புத்த பகவானுடைய சித்தத்துக்கு உகந்த கைங்கரியத்தை தாங்கள் செய்வதற்கு வேண்டிய வசதிகள் இருக்கின்றன. அரண்மனை களஞ்சியங்களில் உள்ள தானியம் முழுவதையும் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் செலவிடுங்கள். செப்புக்குடங்களில் உள்ள பொற்காசுகள் அவ்வளவையும் வீடு இழந்தவர்களுக்கு விநியோகம் செய்யுங்கள் என்றார் இளவரசர் பொன்னியின் செல்வர்.
1: அது எப்படி நியாயமாகும்? தானியத்தையாவது உபயோகிக்கலாம். தங்கள் பெரிய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் ஆலய திருப்பணிக்காக அனுப்பியுள்ள பணத்தை வேறு காரியத்துக்காக செலவு செய்யலாமா? அந்த மூதாட்டி வருத்தப்பட மாட்டாரா
0: என்றார் ஆச்சாரிய பிக்ஷு. ஆச்சாரியரே, என் பெரிய பாட்டியாருக்கு நான் சமாதானம் சொல்லிக் கொள்வேன்.

0: இப்பொழுது இந்த பணத்தை ஏழை எளியவர்களின் துயரத்தை துடைப்பதற்காக செலவு செய்வேன். வருங்காலத்தில் என் பாட்டியாரின் உள்ளம் மகிழ்ந்து பூரிக்கும்படி இந்த சோழ நாடெங்கும் 100 சிவாலயங்களை எழுப்பி கொடுப்பேன். பெரிய பெரிய கோபுரங்களை அமைப்பேன். இந்த மாதிரி கடல் பொங்கி வந்தாலும் முழுக அடிக்க முடியாத உயரமுள்ள ஸ்தூபிகளை எழுப்புவேன். தஞ்சை மாநகரில் தட்சிண மேரு என்று சொல்லும்படி விண்ணை அளாவும் உயரம் பொருந்திய கோபுரத்துடன் பெரியதொரு கோயிலை கட்டுவேன். ஐயா, இன்று முழுகிப்போன சூடாமணி விகாரம் மண்ணோடு மண்ணாய் போனாலும் கவலைப்பட வேண்டாம். அதற்கு அருகாமையில் கல்லினால் திருப்பணி செய்து பிரளயம் வந்தாலும் அசைக்க முடியாத பெரிய சூடாமணி விகாரத்தை எழுப்பி கொடுப்பேன் என்று இளவரசர் ஆவேசம் ததும்ப கூறினார்.
1: பொன்னியின் செல்வ, வருங்காலத்தை பற்றி தாங்கள் இத்தனை உற்சாகத்துடன் பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது என்றார் பிக்ஷு.
0: ஆம் ஆம், இந்த உலகில் நான் ஜீவித்திருந்து ஏதோ பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். ஆகையினாலேயே என் உயிருக்கு நேர்ந்த எத்தனையோ அபாயங்களிலிருந்து என்னை காப்பாற்றியிருக்கின்றார். இன்றைக்கு கூட பாருங்கள், இந்த முருகையன் எப்படியோ நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தான். இல்லாவிடில் தாங்களும் நானும் சூடாமணி விகாரத்துக்குள்ளேயே இருந்திருப்போம். கடல் பொங்கி வந்து இவ்வளவு சீக்கிரத்தில் விகாரத்தை முழுக அடித்துவிடும் என்று எண்ணியிருக்க மாட்டோம்.
1: அது உண்மைதான். 500 ஆண்டுகளாக நடவாத சம்பவம் இன்று பிற்பகலில் ஒரே முகூர்த்த நேரத்தில் நடந்துவிடும் என்று யார் எதிர்பார்த்திருக்க முடியும்? கருணைக்கடலாகிய புத்த பகவான் பொங்கி வந்த கடலின் கோபத்திலிருந்து தங்களை காப்பாற்றினார். தங்கள் மூலம் என் அற்பமான உயிரையும் காத்தருளினார். தாங்கள் செய்ய உத்தேசிக்கும் காரியத்தை நான் பூரணமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். அரசாங்க பொக்கிஷத்திலிருந்து எடுத்து செலவு செய்தால் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் கோபம் கொள்வார். ஆலய திருப்பணிக்காக விநியோகிப்பதை குறித்து தங்கள் திருப்பாட்டியார் கோபித்துக் கொள்ள மாட்டார். அவ்விதம் தாங்கள் செய்வது உசிதமானது. ஆனால் இந்த மகத்தான புண்ணிய காரியத்தை தாங்களே முன்னின்று நடத்துவதல்லவோ பொருத்தமாயிருக்கும்? இந்த ஏழை சந்நியாசி அவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்க முடியாது.
0: குருதேவரே, நான் முன்னின்று நடத்தினால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். பாண்டவர்களின் அஜ்ஞாத வாசத்தை பற்றி தாங்கள் கூறியது என் நெஞ்சில் பதிந்திருக்கிறது. நமது செந்தமிழ்நாட்டு பொய்யாமொழி புலவரின் வாக்கும் நினைவுக்கு வந்தது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இயலாத சொலல் என்றும், பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று தமிழ்மறை கூறுகிறதல்லவா? என்னை நான் இந்த சமயம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்திக் கொள்வதால் நாட்டில் குழப்பமும் கலகமும் விளையலாம் என்று அறிவிற் சிறந்த என் தமக்கையார் கருதுகிறார். நான் மறைந்திருப்பதானால் யாருக்கும் எத்தகைய தீமையும் இல்லை. ஆகையால் புயலின் கொடுமையினால் கஷ்டப்பட்டு தவிக்கும் மக்களுக்கு தாங்கள்தான் அரண்மனையில் உள்ள பொருளை கொண்டு உதவி புரிய வேண்டும் என்றார் இளவரசர்.
1: பொன்னியின் செல்வ, என் மனம் எதனாலோ மாறிவிட்டது. தங்களை வெளியிட்டுக் கொண்டு மக்களுக்கு உதவி செய்ய இதுவே சரியான தருணம் என்று என் மனத்தில் உதித்திருக்கிறது. அதுவே புத்த பகவானுடைய சித்தம் என்று கருதுகிறேன்
0: என்றார் பிக்ஷு. இந்த சமயம் யாரோ விம்மும் குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். முருகையன் ஒரு மூலையில் உட்கார்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தான். இளவரசர் அவனிடம் சென்று கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்தார்.
2: முருகையா, இது என்ன, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்.
1: என் மனையாள்
0: என்று தடுமாற்றத்துடன் கூறி முருகையன் மேலும் விம்மினான்.
2: ஆமாம் ஆமாம், உன் மனைவியை நாங்கள் அடியோடு மறந்துவிட்டோம். அவள் இன்றிரவு புயலிலும் மழையிலும் என்ன ஆனாளோ என்று உனக்கு கவலை இருப்பது இயல்புதான். ஆயினும் இந்த நள்ளிரவு நேரத்தில் செய்யக்கூடியதும் ஒன்றுமில்லை. பொழுது விடிந்ததும் உன் மனையாளை தேடி கண்டுபிடிக்கலாம் என்றார் இளவரசர்.
1: ஐயா, அதுக்கு நான் வருந்தல. அவளுக்கு ஆபத்து ஒன்றும் நேர்ந்திருக்காது. இதை போல எத்தனையோ பயங்கரமான புயலையும் வெள்ளத்தையும் அவ சமாளிச்சிருக்கிறா
0: என்றான் முருகையன்.
2: பின் அதற்காக அழுகிறாய்
0: என்று இளவரசர் கேட்டார். படகோட்டி தட்டு தடுமாறி அடுத்து வரும் விவரங்களை கூறினான்.
1: அவளை பற்றி நான் என்னென்னமோ சந்தேகப்பட்டதை நினைச்சு வருத்தப்படுறேன். அவள்தான் என்னை வற்புறுத்தி கோடிக்கரையிலிருந்து இங்கு அழைத்து கொண்டு வந்தாள். தாங்கள் சூடாமணி விகாரத்தில் இருக்கக்கூடும் என்று அவள்தான் சொன்னாள். அவளுடைய கட்டாயத்துக்காகவே நான் வந்தேன். தங்களுக்கு ஏதோ தீங்கு செய்ய நினைக்கிறாளோன்னு கூட பயந்தேன். அது எவ்வளவு பிசகுன்னு இப்ப தெரிஞ்சிட்டேன். சற்று முன்னால் தாங்கள் இந்த படகோட்டி ஏழையை குறித்து பாராட்டி பேசினீர்கள். கடவுள் என் மூலம் தங்கள் உயிரை காப்பாற்றியதாக கூறினீர்கள்.

0: ஆனால் என்னை இந்த காரியத்துக்கு தூண்டியவள் என் மனையாள். அவளை பற்றி சந்தேகித்தோமே என்று நினைத்தபோது எனக்கு என்னை மீறி அழுகை வந்துவிட்டது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இளவரசர் பொன்னியின் செல்வரின் உள்ளத்தில் வேறொரு ஐயம் இப்போது உதித்தது. பனே, உன் மனையாள் மிக்க உத்தமி. அவளை பற்றி நீ சந்தேகித்தது தவறுதான். ஆனால் அவளுக்கு நான் இங்கே இருப்பது எப்படி தெரிந்தது என்று கேட்டார். என் அத்தையும் தங்கை பூங்குழலியும் நாகைப்பட்டினத்துக்கு படகில் புறப்பட்டார்கள். அதிலிருந்து என் மனையாள் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டாள். எந்த அத்தை? இளவரசர் பரபரப்புடன் கேட்டார். ஐயா, ஈழத்தீவில் தங்களை பலமுறை அபாயங்கள்லிருந்து காப்பாத்தின வாய்ப்பேச முடியாத அத்தை தான்.
1: ஆஹா, அவர்கள் இப்போது எங்கே? உன் அத்தையும் பூங்குழலியும் என்ன ஆனார்கள்? இங்கே புறப்பட்டு வந்தார்கள் என்று கூறினாயே.
0: ஆமாங்க, புறப்பட்டு வந்தாங்க. ஆனா அவங்க பிரயாணம் தடப்பட்டு போச்சு
2: என்று சொல்லிவிட்டு மேலும் முருகையன் விம்மி விம்மி அழத் தொடங்கினான். பொன்னியின் செல்வர் மிக்க கவலை அடைந்து அவனை சமாதானப்படுத்தி விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். ஈழத்து அரசியை யாரோ மூர்கர்கள் பலவந்தமாக பிடித்து கொண்டு போனதை அறிந்ததும் இளவரசருக்கு வந்த கோபத்துக்கு அளவில்லை. அவர்களை ராக்கம்மாள் தடுக்க பார்த்தாள் என்றும் அதற்காக அவளை அடித்து மரத்தில் சேர்த்து வைத்து கட்டிவிட்டு போனார்கள் என்றும் அறிந்தபோது ராக்கம்மாளின் பேரில் ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கிவிட்டது. இளவரசருக்கு அவள் பேரில் இப்போது மதிப்பும் அபிமானமும் வளர்ந்தன. குருதேவரே, கேட்டீர்களா? இந்த உலகத்தில் நான் போற்றும் தெய்வம் ஒன்று உண்டு என்றால் ஈழத்தரசராகிய மந்தாகினி தேவிதான். அந்த வாய் பேச முடியா மாதரசிக்கு எந்தவிதமான தீங்கும் செய்தவர்களை நான் மன்னிக்க முடியாது. பழுவேட்டரையர்கள் என்னை சிறைப்படுத்த கட்டளை பிறப்பித்தது குறித்து நான் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை. ஆனால் வாய் பேச இயலா ராணிக்கு ஏதேனும் அவர்கள் தீங்கு செய்திருந்தால் ஒரு நாளும் என்னால் பொறுக்க முடியாது. பழுவேட்டரையர் குலத்தை அடியோடு அடித்துவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன். என்னை பெற்ற அன்னையும் என் சொந்த தந்தையும் ஈழத்து அரசிக்கு தீங்கு செய்திருந்தாலும் அவர்களை என்னால் மன்னிக்க முடியாது. குருதேவரே, நாளைக்கே நான் தஞ்சாவூருக்கு பிரயாணப்படப் போகிறேன். வியாபாரியைப் போல வேடம் பூண்டு இந்த படகோட்டி முருகையனை துணைக்கு அழைத்து கொண்டு கிளம்பப் போகிறேன். ஈழத்தரசியை பற்றி அறிந்து கொண்டாலன்றி என் மனம் இனி நிம்மதி அடையாது. ஆச்சாரியரே, புயலினால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் கைங்கரியத்தை தாங்கள்தான் நடத்த வேண்டும். தங்கள் பெயரால் நடத்த பிரியப்படாவிட்டால் ஈழத்து நாச்சியார் அறச்சாலை என்று வைத்து நடத்துங்கள். ஈழத்தரசி புத்த மதத்தில் பற்றுக்கொண்டவர் என்பது தங்களுக்கு தெரியுமோ என்னமோ. பூதத்தீவு என்று மக்கள் அழைக்கும் போதத்தீவில் உள்ள புத்த பிக்ஷுக்களின் மடத்திலேதான் அவர் சாதாரணமாக வசிப்பது வழக்கம் என்றார் இளவரசர். புத்த பிக்ஷுவும் இதற்கு மாறு சொல்லாமல் ஒப்புக்கொண்டார். மறுநாள் புயலின் உக்ரம் தணிந்தது. பொங்கி வந்த கடலும் பின்வாங்கிச் சென்றது. ஆனால் அவற்றினால் ஏற்பட்ட நாசவேலைகள் வர்ணனைக்கு அப்பாற்பட்டிருந்தன. நாகைப்பட்டினம் நகரில் பாதி வீடுகளுக்கு மேல் கூரைகளை இடந்து குட்டிச்சுவர்களாக நின்றன. அந்த வீதிகளில் ஒன்றில் இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரியின் வேடத்தில் தோளில் ஒரு மூட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தார். அவர் பின்னால் முருகையன் இன்னும் ஒரு மூட்டையை சுமந்து பெரிய மூட்டையாக சுமந்து நடந்து கொண்டிருந்தான். புயலினாலும் வெள்ளத்தினாலும் நேர்ந்திருந்த அல்லோல கல்லோலங்களை பார்த்து கொண்டு அவர்கள் போனார்கள். இடிந்த வீடு ஒன்றின் சுவரின் மறைவிலிருந்து ஒரு பெண் அவர்கள் வருவதை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் வேறு யாரும் இல்லை, முருகையனின் மனையாள் ராக்கம்மாள் தான். இளவரசரும் முருகையனும் அவள் நின்ற இடத்துக்கு அருகில் வரும் வரையில் அவள் பொறுமையோடு காத்திருந்தாள். திடீரென்று வெளிப்புறப்பட்டு ஓடி வந்து இளவரசரின் முன்னால் வந்து காலில் விழுந்தாள். முருகையன் அவளுடைய கவனத்தை கவர முயன்றான். உதட்டில் விரலை வைத்து சமிக்ஞை செய்தான். உஷ் உஷ் என்று எச்சரித்தான். ஒன்றும் பயன்படவில்லை.
3: சக்கரவர்த்தி திருமகனே, வீராதி வீரனே, பொன்னியின் செல்வா, சோழ நாட்டின் தவப்புதல்வா, சூடாமணி விகாரத்தில் முழுகிப்போய் விடாமல் தாங்கள் பிழைத்து வந்தீர்களா? என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன என்று கூச்சலிட்டாள்.
2: வீதியில் அந்த சமயம் அங்குமிங்கும் போய்க் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கவனமும் இப்பொழுது இளவரசரின் பால் திரும்பின.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: ராக்கம்மாவை சந்திக்கிறதுக்கு முன்பே அவளை பத்தின ஒரு குறிப்பை தந்துட்டார் தியாக விடங்கர். வந்தியத்தேவனும் பினாகபாணியும் வந்திருந்த போது மனைவியிடம், இவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும், உள்ளே சென்று உன் மருமகளிடம் சொல்லு, சோற்றுப்பானையை கவிழ்த்து உருட்டி விட போகிறாள் சொன்னது நினைவிருக்கும். இப்ப வழி மறிச்சு எல்லார் கவனத்தையும் திருப்பினதும் கவிழ்த்து உருட்டின காரியம்தானே. சில சொற்களுக்கான விளக்கங்கள். மணியக்காரன், கணக்குகளை ஆராய்பவன்.

மொழிகளில் மணிங்கிற சொல் கோவிலையும் குறிப்பதாக அமையுது. கோவில் நிர்வாகம் ஸ்ரீ காரியம், அதை கவனிச்சு வந்தவர் மணியக்காரர். பொதுவாக மணியம் வேலைங்கிற பொருளை உடையது. இந்த இடத்துல உள்ளூர் நிர்வாகின்னு கொள்ளலாம். அடுத்து விநியோகம் என்கிற சொல், இதன் பிறப்பு நம் கவனத்தை ஈர்க்குது. வினியுக்த இதில் தொடங்குது, பொருள் பிரிப்பது, முறைப்படி பிரித்து உரிய இடத்துல ஒப்படைப்பதை குறிப்பது தான் விநியோகம், அதாவது பகிர்ந்து அளிப்பது. மாறு என்கிற சொல் பிரதி பதில் ஆகிய பொருள்களை கொண்டது. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், பண்ட மாற்று என்ற அர்த்தத்தில் மாறு என்ற சொல்ல பாரதியார் பயன்படுத்துகிறார். கடல் கொண்டு விட்டதாக கேள்விப்பட்ட போது ரொம்ப

0: கடல் கொண்டு விட்டதாக கேள்விப்பட்ட போது ரொம்ப அலட்சியம் காட்டின ராக்கம்மா சூடாமணி விகாரத்துல முழுகி போயிடாம பொன்னியின் செல்வர் வந்ததை பார்த்து வியப்பு அடைஞ்ச நடிப்பு இருக்குதே, அது நந்தினிக்கு இணையா இருக்குது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 101 திருப்பத்தூர் பண்பலையில் கேட்டுட்டு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அர்ஜய் கொள்ளி, நீங்கள் இணைஞ்சிருக்கிறது என் இனிய பொன்னிலாவே. நம்ம நிகழ்ச்சியில் அழகான மெலடி சாங்ஸ்லாம் உங்களுக்காக வரிசையாக காத்துட்ருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாடல் ஜோதா அக்பர் திரைப்படத்திற்காக இதயம் இடம் மாறியதே. கார்த்திக் மற்றும் சித்ரா குரல் இல்லையா ரஹ்மான் இசையில் கேட்டு ரசிக்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன், விவத்பாரதி 2.3.

நிகழ்ச்சியில் கடைசி எஸ்பிபி சரண் மற்றும் கல்பனா குரலில் பழனி பாரதியோட வரிகளை தேவஸ்ரீ பிரசாத் இசையில் மாயாவி திரைப்படத்திற்காக கடவுள் தந்த அழகிய வாழ்வுன்னு ஒரு சூப்பரான சாங் கேட்டிருப்பீங்க. நேரம் 9:29 நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் இனிய பொன்னிலாவே. நான் உங்கள் அரிஜி குழலி. நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அடுத்த மெலடி என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜா சார் பாட்டு தான். மெல்லத்திறந்த கதவு திரைப்படத்திற்காக ஒரு சனம் தூங்கிடுச்சு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லையா? எஸ் ஜானகி அவர்கள் குரலில், கங்கை அமரன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜாவோட இசையில் வந்துகிட்டே இருக்கு இந்த பாடல்.

முதல் மரியாதை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குரலில் வைரமுத்து வரைகள் இளையராஜோட இசையில் கேட்டு ரசிச்சிங்க ராசாவே உன்னயனி. நேரம் 9:39 நிகழ்ச்சியில் வர அத்தனை பாட்டுகளும் இந்த நேரத்தில் நல்ல மெலடிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடல் குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்காக நிலவு தூங்கும் நேரம். எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல் இளையராஜாவோட இசையில் கேட்க போகிறீங்க. ஸ்டே டியூன், இது பாரத தமிழகம் 102.3.

துள்ளி துள்ளி பாடல் சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அன்னைக்கு குரலில் கேட்டிருப்பீங்க. வைரமுத்து வரிகளில் இளையராஜாவோட இசையில் நேரம் 9:50. நம்ம இப்போ நம்ம பாட்டு லைட்டாக ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறோம். என்ன பாட்டு அப்படின்னா, அலைப்பாய்ந்த திரைப்படத்துலேருந்து பச்சை நிறமை வந்துகிட்டு இருக்கு. ஹரிஹரன் மற்றும் கிளின்டன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் கேட்டு ரசிக்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் பாரதி தமிழகம் 2.3. நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது என் இனிய பொன்னிலாவே.

நேரம் 9:56. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகிறது வாரணமாயிரம் திரைப்படத்திற்காக ஓ சாந்தி சாந்தி. ஹரிஹரன் தேவன் மற்றும் வி பிரசன்னா குரலில் தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் கேட்க போகிறீங்க. ஸ்டேட்யூன் பாரதி தமிழகம் 102.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அரிஜய் குழு. நீங்கள் நினைச்சிருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நம்ம நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதாவது உங்களுடைய விருப்பமான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும், உங்கள் பெயர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க அப்படின்ற நாலு டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு 9444001023 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் பெயரோடு இடம்பெறும். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னா சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக முத்துமணி மாலை, எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா குரல்ல, ஆர் உதயகுமார் வரிகள், இளையராஜாவோட இசையில் கேட்க போகிறீங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க மந்தைவெளி விநாயகம். அவரோடு சேர்ந்து நீங்களும் கேட்டு மகிழுங்கள். இது பாரதி தமிழகம் 2.3.

சென்னை கவுண்டர் திரைப்படத்திற்காக முத்துமணி மாலை கேட்டாச்சு. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க ஹஸ்தினாபுரத்திலிருந்து வைஷ்ணவி. அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் தேவர் மக்கள் திரைப்படத்திற்காக இஞ்சி இடுப்பழகி அப்படின்ற இந்த பாடல் தான். கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வி வா வாலியுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில கேட்டு ரசிக்க போகிறீங்க. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க மதுசூதன் கனடாவிலிருந்து. அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் கரகாட்டம் திரைப்படத்திற்காக மாங்குயிலே பொங்குயிலே எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கங்கையமரன் வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேட்க போகிறீங்க. ஸ்டே டியூன், இது விவத் பாரதி 102.3.

எங்கள் இழப்பில் உங்கள் தெரிவு நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அடுத்த பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திற்காக நகுமு இந்த பாடல் தான். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அலிநகரம், எஸ் மகாதேவன், ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்ல வைரமுத்து வரிகளை தேவாவோட இசையில கேட்டு ரசிக்க போறீங்க. இது எங்கள் இழப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க சண்முகவேல் வெளிவாக்கத்திலிருந்து. அவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் குரு திரைப்படத்திற்காக நன்னாரே பாடல் தான். ஸ்ரேயா கோஷல் மற்றும் உதய் மஸ்மும்தார் குரலில் வைரமுத்து வரைகளில் ஏராமன் இசையில் கேட்க போகிறீங்க இந்த பாடலை.

நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க ரவிச்சந்திரன் கள்ளக்குறிச்சியிலிருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்திற்காக தேன் சிந்ததே வானம் அப்படின்ற அந்த பாடல் தான் அவங்க கேட்டிருக்காங்க. எஸ் பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கண்ணதாசன் வரிகளில் ஜி கே வெங்கடேஸ்வர இசையில் கேட்டு ரசிக்க போகிறீங்க இந்த பாடலை. இணைந்திருங்கள், இது பாரதி தமிழகம் 102.3.

0: அருவியிலே கொழு செரு போல் இருக்குதா?
1: பார்வதி அம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
2: அதுங்களா எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்லா தண்ணி பம்ப் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாங்க ஒரே சந்தோஷமா இருக்குது.
1: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவுனீங்கன்னா இவ்வளோ தண்ணியா செலவு பண்றீங்க? இதுல வேற குழாய எடுத்துட்டு போயிட்டு வேலை செய்யறீங்க, தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
2: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்துல தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்துல மறுபடியும் கழுவி எடுப்போங்க. ஆனா இவ்வளோ பெரிய ஊர்லிங்க, உங்க வீட்டுல தானுங்க அருவி மாதிரி தண்ணி கொட்டுக்குங்க. அதனாலதாங்க ரொம்ப தாராளமா கொஞ்சம் செலவு பண்ணிட்டு
1: கொட்டும் கொட்டும். நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிலத்துல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மழையே வரலன்னா அப்போ என்ன பண்ணுறது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்போலேருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லம்மா?
2: ஆனுங்கம்மா நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. என்னம்மா இப்போ நான் எங்கள் வீட்டில் எப்படி தண்ணி சிக்கனமாக செய்யறனோ அதே மாதிரி உங்கள் வீட்லையும் செய்யணுங்கிறீங்க. அதானம்மா நான் எங்கே இருந்தாலும் தண்ணியை சிக்கனமாக செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
3: குத்தால அருவியில் குளிச்சது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமாக இருக்குதா?
4: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம்.
5: நேரம் 10:32. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க திருமாறன், மஞ்சுளா, ஆதவன், அர்ச்சனா, வேளச்சேரியிலிருந்து. இவங்க கேட்டிருக்கிற பாடல் வெயில் திரைப்படத்திற்காக உருகுதே மருகுதே அப்படின்ற அந்த பாடலாம் கேட்டிருக்காங்க. சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகல்ல, ஜெயபிரகாஷ்குமார் இசையில கேட்டிணைந்திருங்கள். இது பாரு தமிழகம் 102.3.

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு
3: பாட்டுக்கு
4: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் ஜனனி திரைப்படத்திற்காக மன்னிக்க மாட்டாயா அப்படின்ற அந்த பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. கே ஜே ஏஸ்தாஸ் குரலில், நேதாஜி வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறவங்க வந்து ஸ்ரீராம் ஆலப்பாக்கத்திலிருந்து. கேட்டிணைந்திருங்கள், உட்பாரு தமிழகம் 102.3 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெற போற பாடல் அடி வான்மதி சிவா திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்ல புலமை பத்தன் வரிகளை இளையராஜாவோட இசையில கேட்க போறீங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க இக்பால் மற்றும் ஜொகரா சோழபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி இடம்பெற போகிற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க வடபழனிலிருந்து ரஹ்மான். அவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திற்காக கண்ணா உனை தேடுகிறேன் வா அப்படின்ற அந்த பாடலாம் விரும்பி கேட்டிருக்காங்க. எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல வைரமுத்து வரிகளில் இளையராஜாவோட இசையில் கேட்டிணைந்திருங்கள். ஜோத்பாரி தமிழகம் 102.3.

0: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னண்ணன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
1: நேரம் 5:10:54. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க பாலா நந்திவனத்திலிருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் டும் டும் டும் திரைப்படத்திற்காக ரகசியமாய் அப்படின்ற பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் சாதனா சர்க்கம், ராமநாதன் குரலில், நாமத்குமார் வரிகளில், கார்த்திக் ராஜ் இசையில் இந்த பாடலை கேட்க போகிறீங்க. நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் டாடா பாபி சொல்லிட்டு கிளம்புறதுன்னா உங்கள் அர்ஜய குழலி. இது விபத்து பாரத தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ரங்கீலா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். சுஜாதா அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: என்ன பாட்டு பாடணும்?
1: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்களோ அந்த பாட்டு பாடுங்க மாமா.
0: தண்ணி கிட்ட பாகவதர்? திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டது வா.

0: மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி போடாதீங்க மாமா.
1: பாடுங்க மாமா, பாடுங்க.

அதில் இல்லாவதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:13 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

சீதனம் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், ஆர் சுந்தரராஜன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:25 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் குரு பார்வை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: தர்மா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், புலமை பித்தன் வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். நேரம் 11:36 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் ஹரிச்சந்திரா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், மகாநதி, சோபனா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:48 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஷ்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ சுவர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: 봐.
1: 난다는 뭔말만을 주의다는 살만하는 난 돌아 쩔다 파는 니 발에 액도 피는
0: 아지.

ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரியில், சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:58 ஆயிட்டிருக்கு.

நேரம் 11:58. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இல் நாம் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

என்ன பண்றீங்க இங்க? மாசம் மாசம் ஊர்

0: நெஞ்சம் தானே வெந்திருக்கும் மிச்சம் வேகட்டும்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு

சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உங்கி மோதித்தான் பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாமா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்.

சரிகரி சரி சரிகரி சரி சரிகரி சரி சரிகரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி

கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதேனம்மா. மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நானம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: லிந்தா, நான் ஒண்ணு சொல்லவா? ஹாய், லவ். நானா எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். பாப்பா
1: சில
0: பாத்திரம் நீ சொல்றதுக்கு நான் கிளம்பினாயிட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பல்லவாடா எம் மோகன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். குடியாத்தம் டி ஜி குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது கிரிஜா ரமணா என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் ஏற்றியது கம்பீர நாட்டை ராகம் ஆதிதாளம்.

4:19 ஆயிட்டிருக்கு. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துதே என்று தொடங்கும் ஆரபி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:27. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது நாராயண நமோ என்று தொடங்கும் பாடல்.

நேரம் 4:39. பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது, உன்னை நம்பினேன் ஐயா என்று தொடங்கும் முத்து தாண்டவர் ஏற்றியது கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

ராதா ஜெயலட்சுமி அவர்களின் குரலில் கேட்டோம். நேரம் 5:16. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பாம்பே சாரதா அவர்களின் குரலில்.